0: ஏய் மடி, இப்ப என்ன மடி? ஏய்
1: இங்கப்பா, இங்கப்பா. அழறியா? ஏ எதுக்கு அழுற? இல்ல எனக்கு
0: அப்படி இல்ல,
2: நீ டிசைட் பண்ணிட்டல போய் சொல்றதுன்னு கொஞ்சம் நல்ல விதமா சொல்லலாம்ல? எனக்கு கொஞ்சம் எலிவேஷன் கிடைக்கிற மாதிரி.
0: எலிவேஷன்னா
2: லைக் உங்க அம்மா ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா?
3: மார்ஸ்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக போயிருக்கா.
2: இன்னும் நீ நல்லா படிச்சா வந்துருவா, இல்லனா வரமாட்டா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ.
4: நானும் பேடாக மாட்டேன், அவனும் நல்லா படிப்பான்ல.
0: இது நல்ல ஐடியாப்பா, அவன் நம்பிடுவான்.
1: என்ன வியாட பைனான்சியல் டீல் இல்லையா? ஆனால் அதுக்காக பணத்துக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ண நினைக்கவே இல்லை. உன் வயசில் படிப்புக்காக 9 மாதம் குழந்தைய சுமந்து முகத்தை கூட பார்க்காம தூக்கி கொடுத்துட்டேன். இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஹாவ் ஆல் மை ரெஸ்பெக்ட் அண்ட் ஐல் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு யூ. அன்னைக்கு அபய் பிறந்தானே அது உன்னால தான். இன்னைக்கு அவன் பொழைச்சிருக்கானா அதுவும் உன்னால தான். அபய் எனக்கு எவ்வளோ முக்கியமோ நீயும் எனக்கு அவ்வளோ முக்கியம். இஃப் அபாய்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ இங்க இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. புரிஞ்சுதா? என்ன
2: இதுவரைக்கும் ஐவ் நெவர் பீன் சோ மச் ரெஸ்பான்சிபிலிட்டி. குட் மார்க்ஸ் வந்துச்சு. தேங்க்ஸ். குட் நைட்.
5: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து. உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் பார்க்க சான்ஸ் கிடைக்க ஆட்டி அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படமே பார்க்கலாம். பட்டா பூச்சியே ஜெட்டா மாத்திட்டானே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு வந்து வரலாம். அதோடு நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஷோவில் நாங்கள் ட்ரோன்டோ அங்கே ஒரு லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் கேட்டகோரிஸில் அங்கே ரேங்க் பண்ணுறதுன்னு நாங்கள் எடுத்து பார்க்குறது. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான கேட்டகோரியை நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். செகண்ட் கன்செக்யூட்டிவ் இயர்ஸுக்காக நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன், சிக் கிட்ஸ் என்று இந்த ட்ரோன்டோவில் சொல்கிறது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் த செகண்ட் கன்செக்யூட்டிவ் இயர் இன் அ ரோ. நிறைய பேர் இது சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும். இது ஸ்பெஷலாக இந்த சில்ட்ரனுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகோரைஸான ஹாஸ்பிட்டல் இருக்கிறபடியால் இதுக்காக ஒரு செப்பரேட் கேட்டகோரி இருக்குது. இது திஸ் இயர் 2026 டாப் ஸ்பாட் கிடைச்சிருக்குது ஃபார் 25 பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் வேர்ல்ட் வைட் ஆனுவல் ரேங்கிங்ஸ் இன் நியூஸ் வீக் அஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிஸ்டிகா. இந்த இயருடைய ரேங்கிங்குன்னு நாங்கள் பார்த்தால் மார்க்ஸ் தேர்ட் டைம் ஃபெசிலிட்டி ஹேஸ் பின் நேம்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஸோ தேர்ட் டைம் டோட்டலாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ரேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமுக்கு பேக் டு பேக் போன வருஷம் 2025 and 2026 இந்த ரேங்கிங் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபோர் சில்ட்ரன் ஆஃப் 2026 கொடுத்துருக்காங்க. சிக் கிட்ஸ் அஃப்கோர்ஸ் இஸ் நவ் ஹேவ் திஸ் பொசிஷன் ஆஃப் த டாப் டூ ஃபார் சிக்ஸ் ஃபார் டாப் டூ ரேங்கிங்ஸ் ஃபார் த சிக்ஸ் கன்செக்யூட்டிவ் இயர்ஸ். ஸோ டோட்டலாக நாங்கள் சிக்ஸ் இயர்ஸ்ன்னு பார்க்க சிக் கிட்ஸ் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அல்லது செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சிக் கிட்ஸ்ன்னு நாங்கள் பார்த்தா ட்ரோன்டோவில் நாங்கள் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம் ஃபார் சில்ட்ரன். இது ஒரு டாப் ரேட்டட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அக்ராஸ் தி வேர்ல்ட். வேர்ல்ட் வைடாக நிறைய சில்ட்ரன் சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இது நாங்கள் ட்ரோன்டோ பக்கத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் இது ஒரு லைட்டான ஃபேக்டராக பார்க்காமல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷலான ஃபேக்டர் என்று சொல்லலாம். சிக் கிட்ஸ் ரேங்கிங் நம்பர் ஒன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்ட். இது முக்கியமாக என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்குறாங்க என்றால் இது ஸ்பெஷலாக ஸ்டாஃப், ட்ரெயினர்ஸ், வாலண்டியர்ஸ், டோனர்ஸ், கம்யூனிட்டிக்காக ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்குது. அஃப்கோர்ஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் டெடிக்கேஷன் ஃபார் ப்ரொவைடிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் தீஸ் சிக் சில்ட்ரன். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஃபியூ மந்த்ஸுக்கு முதல் நாங்கள் பார்த்துறாங்க ட்ரோன்டோஸ் ஹாஸ்பிட்டல் அரவுண்ட் த வேர்ல்டு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க. இங்கே ட்ரோன்டோவில் இருக்கிறது யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்ஒர்க்ஸ் ட்ரோன்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த வேர்ல்டுக்கு ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. இது ஹையஸ்ட் பொசிஷன் எவர் ஒரு கெனேடியன் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்கிறது. இதான் ஒரு ஹையஸ்ட் ரெக்கக்னேஷன் இன் ஆல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ட்ரோன்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நம்பர் த்ரீ பிளேஸ்லேருந்து நம்பர் டூ பிளேஸுக்கு மாறி இருக்கிறது. ஸோ இது 2026 ட்ரோன்டோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் வருதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் திஸ் வீக் ஸ்பெஷலாக இந்த சிக் ஹெட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறதுக்கு டோட்டலாக ஒரு 2500 ஹாஸ்பிட்டல்ஸ் 30 கண்ட்ரீஸாக சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதில் நாங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன்டோவில் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன். ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்காக நம்பர் ஒன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஒனுக்கு அப்புறம் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்காக சில ரெக்கக்னேஷன்ஸ் வந்திருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிக்காக. நம்பர் டூவில் போஸ்டன்ஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், இது போஸ்டனில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அல் ஃபிலடெல்ஃபியா இந்த யூஎஸ், ஃபிலடெல்ஃபியா யூஎஸில் நீங்கள் இது காணலாம். நம்பர் ஃபோரில் பார்த்தால் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ், லாஸ் ஏஞ்சலஸ் யூஎஸ். அண்ட் நம்பர் ஃபைவ்ல ஆன் அண்ட் ராபர்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஷிகாகோ. ஸோ நம்பர் ஒன் பிளேஸ் நாங்கள் ட்ரோன்டோவில் வச்சிருக்கிறது சிக் ஹெச் ஹாஸ்பிட்டல் நம்பர் ஒன்னில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் போஸ்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், ஃபிலடெல்ஃபியா, லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் ஷிகாகோ. அதை நாங்கள் தாண்டி யூஎஸ் விட்டுட்டு வேறு கண்ட்ரீஸுக்கு எடுத்து பார்த்தால் நம்பர் சிக்ஸ் பிளேஸில் ரோம் இட்டலியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபோர் சில்ட்ரன், இது நம்பர் சிக்ஸில் வந்திருக்குது. பெரிஸ் ஃப்ரான்ஸ்லவும் ஒரு இன்ஃபென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் நைனில் கிராண்ட் ஓமன் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் லண்டன் யூகேயில் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காணலாம். ஆனால் ஸ்பெஷலான நாங்கள் சொன்ன மாதிரி 2026 ஒரு ஸ்பெஷலான நியூஸ் வந்திருக்குது. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ற கேட்டகோரி என்று நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தால் ட்ரோன்டோஸ் சிக்ஸ் ஹெட் ஹாஸ்பிட்டல் ரேங்கிங் நம்பர் ஒன் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டகோரி, ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவிற்கும் பிரான்சுக்கும் இடையில் பாதுகாப்பு, கனிம வளம், சக்தி வளம், விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மேலும் நெருக்கமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளை இருநாட்டு தலைவர்களும் முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மார்க்கானியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆர்வத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் தேர்தல் ஆணையகம் அனுமதி வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலுக்கு அதிமுக, தமிழக பாஜக ஆகியன எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. தத்தமது கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்களையே பிரச்சாரங்களுக்கு நியமிக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன. இலங்கையின் ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எந்தவித வரையறையும் கிடையாது என்றும், வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகளும் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவே மக்கள் தமக்கு ஆணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கைதுகள் இனி தீவிரமடையும் என்றும் எவரும் திணறக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: Weekend East FM 102.7 It's cool.
1: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க். 6478910742
2: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House, டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

Okay, நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்த நேரம் வந்துச்சு. Thank you for everyone who tuned into Tune Tamil on East FM 102.7. If you enjoy the show, you can tune in every Sunday 7 PM to 9 PM. I wish everyone a great week ahead. Stay safe. மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். விடப்படுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough.
3: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகுமாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
9: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
10: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
11: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 4378607002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினுக்கு middle field to

0: இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam 416-298-2777. MortgageSolutions.ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. 289-275-8795. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் East FM 102.7
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4-6-8-2-1-0-4-6-2-4-1-8-2-1-0-4-6-2. Some condition apply.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: Your favorite music
7: on your favorite station. 102.7
6: East FM.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: நாட்டுக்கொரு பண்பலை இசெஃப்எம் 102.7.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
3: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
4: என்ன யோசினே?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 22

0: அது மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074 416-704-8074.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ்
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
6: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஈஸ்ட் எஃப்எம் ஒலிபரப்பு எப்பொழுதும் உங்கள் திறமைக்கும் ஆர்வத்துக்கும் முக்கியத்துவம் தருகின்றது. எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்பும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-824-1212 அல்லது இமெயிலில் eastfm102.7@gmail.com க்கு உங்கள் தன் விவரக் கோவையை அனுப்பி வையுங்கள்.

இயற்கையிலே பஞ்சபூதங்கள் நமக்கு எவ்வளவு உதவியாக அமைந்திருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களை வணங்குவோம், அவற்றுக்கு நன்றி தெரிவிப்போம். சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அந்த சூரிய தேவனுக்கு எங்கள் நன்றி. இனிய காலை பொழுதில் எம்மை எழுந்திருக்க செய்திருக்கிற அந்த இறை தேவனுக்கு நன்றி. சூரிய வணக்கங்களை காலை பொழுதிலே சொல்லிக் கொள்வதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஒன்றாய் வாழ்ந்தால் வெற்றியும் நமதே. இத்தனை காலம் வாழும் தமிழ் போல் எங்கள் ஒற்றுமையும் வளரட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இறைவனிடம் கையேந்துங்கள்.

திங்கட்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோடைகால விடுமுறைக்காக கலைந்து சென்று 3 மாதங்கள் கடந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தில் இன்று கூடுகிறார்கள். இந்த நாடாளுமன்ற அமர்வில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்வது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்படும். எதிர்கட்சிகள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள்? கனடாவின் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிபலிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? இது குறித்தெல்லாம் இந்த நாடாளுமன்ற அமர்வில் அதிகம் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதேவேளை அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் தோன்றியுள்ள வர்த்தக போர் குறித்து மிக முக்கிய கவனம் இந்த நாடாளுமன்ற அமர்வில் செலுத்தப்படும். ஆகவே இந்த நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகிறது. இது குறித்து விரிவாக நாங்கள் கனடிய செய்திகளில் பார்க்கலாம். இலங்கை செய்திகளில் உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு குறித்து இன்றைய தினம் மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியிடப்பட இருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பானது இலங்கையில் எவ்வாறான அதிர்வுகள் ஏற்படுத்தப் போகிறது, இந்த தீர்ப்பு எப்படியாக அமையப் போகிறது, மிகப்பெரிய அளவிலான வழக்கு விசாரணையாக இது பார்க்கப்படுகிறது. 23,270 குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கின் போது சுமத்தப்பட்டிருக்கின்றன. 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்து விரிவாக நாங்கள் ஆராயலாம் இலங்கை செய்திகளில். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நாளை மறுதினம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய இருக்கிறார். உலகின் மிக முக்கியமான 2 பொருளாதாரங்களின் தலைவர்களும் சந்திக்கப் போகிறார்கள். இந்த சந்திப்பின் முக்கியமானதாக இருக்கிறது. இதன் பின்னணி எவ்வாறு இருக்கும், இதற்கு பின்னால் உலக பொருளாதார ஒழுங்கில் எப்படியான மாற்றங்கள் வரும், இது குறித்து சர்வதேச செய்திகளில் நாம் கவனம் செலுத்தலாம். இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

கனேடிய செய்திகள் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 13 பாகை செல்சியஸ் 11 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 15 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளியை காண்பது மிக இதாக இன்றைய நாளில் இருக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 16 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை 17 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியும் முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாழன் பிரகாசமாக இருக்கப் போகிறது. 17 பாகை செல்சியஸோடு வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்ற நிலைமையும் நீடிக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோடைகால விடுமுறைக்காக கலைந்து சென்று 3 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடுகிறார்கள். பிரதமர் மாக்கானி இந்த விடுமுறை காலத்தில் பெரும்பாலான நேரத்தை சர்வதேச நாடுகளுக்கான பயணங்களில் செலவிட்டிருக்கிறார். பல்வேறு உலகத் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்டமூலங்கள், இடைத்தேர்தல் முடிவுகள், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடா இணைந்து கொள்வது குறித்த விடயங்கள் பேசுபொருளாக மாறவுள்ளன. அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நிலவி வரும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கனேடிய அரசியலில் மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோர்வே பிரதமருடன் கனேடிய பிரதமர் ஒட்டாவாவில் சந்தித்துள்ளார். ஆர்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு எரிசக்தி ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நோர்வேயின் பிரதமர் ஜோனஸ் காஸ்டோ கனடாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அவரை கனேடிய பிரதமர் மாக்கானி ஒட்டாவா நாடாளுமன்ற வளாகத்தில் நேரில் வரவேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடனான சந்திப்பை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஆர்டிக் பிராந்தியத்தில் எழும் புதிய உலக

அல்பர்டா மாகாணம் தனித்தனியாக பிரிய வேண்டும் என்ற பிரிவினைவாத கருத்துக்களுக்கு எதிராக மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் உணர்ச்சி வசமான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் பிரஸ்டன் மேனிங்குடன் இணைய வழியில் நடைபெற்ற விவாதம் இடையில் அவர் கலந்து கொண்டார். கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையினை நிராகரித்த டேனியல் ஸ்மித், நாமேன் விலகிச் செல்ல வேண்டும் என உணர்ச்சி பெருக்கோடு கேள்வி எழுப்பினார். அல்பர்டா மாகாணம் கனடாவிற்குள் இருந்து கொண்டே தமது உரிமைகளுக்காக போராட வேண்டுமே தவிர நாட்டை விட்டு பிரிவது தீர்வாக அமையாது என அவர் தெரிவித்தார். அல்பர்டா பிரிவினைவாதத்திற்கு எதிராக முதல்வர் டேனியல் ஸ்மித் ஆற்றிய இந்த உரை கெனடி அரசியலில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் கெரி லைன் ஃபின்லி பதவி விலகினார். கன்சர்வேட்டிவ் கட்சியில் நீடித்து வந்த உட்கட்சி பூசல் காரணமாக கட்சித் தலைவர் கெரி லைன் ஃபின்லி தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்த பதவி விலகல் அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. கடந்த சில வாரங்களாக கட்சியின் முக்கிய சட்டசபை உறுப்பினர்களும் கட்சித் தலைவரின் முதன்மை பணியாளரும் தலைமைத்துவத்திற்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். பதவி விலகிய பலரும் கெரி லைன் ஃபின்லிக்கு அல்பர்டா பிரிவின்வாத அமைப்புகளுடன் உள்ள தொடர்பே தமது அதிருப்திக்கு காரணம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த திடீர் பதவி விலகல் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண அரசியலிலும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குடும் பெரிய அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதவி விலகலை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி இடைக்கால தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து மாகாண தேர்தலுக்கு முன்பாக கட்சியினை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உட்கட்சி பூசல்களுக்கு பின் கட்சி மீண்டும் பிளவுபடாமல் இருக்க தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஏனைய கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். கனடாவின் மிகப்பெரிய தனியார் ஆங்கில மொழி பாடசாலைகளில் ஒன்றான இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி ஆஃப் கனடா தனது செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்திக் கொண்டுள்ளது. ILAC திவால் நிலைக்கு விண்ணப்பித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த துறையில் ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடிகள், அரசு முன்னெடுத்து வரும் புதிய விதிமுறை மாற்றங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ILAC அறிவித்தது. இந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் நிதி விவகாரங்களை மேலாண்மை செய்ய பிரபல தணிக்கை நிறுவனமான KPMG-யின் திவால் அறங்காவலராக நியமிக்கப்பட்டது. 1997 ஆரம்பிக்கப்பட்ட ILAC என்ற உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனம் ட்ரோண்டோ மற்றும் வன்கூர் ஆகிய 2 முக்கிய நகரங்களில் பெரிய வளாகங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த திடீர் நகர்வினால் அங்கு கல்வி பயின்று வரும் ஏராளமான சர்வதேச மாணவர்கள் தமது எதிர்காலம் குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த இக்கட்டான சூழலில் தேவையான உதவிகளை வழங்க ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக பாடசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2024 கெனடிய மத்திய அரசு சர்வதேச மாணவர் பயண அனுமதிகளை தற்காலிக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக கனடாவில் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது 1/3 குறைவடைந்திருப்பதாக கனேடிய குடியுறவுத்துறை அறிவித்துள்ளது. 2026 மொத்த சர்வதேச மாணவர் சேர்க்கை இலக்கு 155,000 நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 22,405 மாணவர்கள் மட்டுமே கனடாவிற்குள் உள்ளீர்க்கப்பட்டார்கள். இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட மிக குறைவானது. மாணவர் சேர்க்கையில் ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான வீழ்ச்சி காரணமாக ஒன்றரை மாகாணத்தில் உள்ள பல முன்னணி பொது கல்லூரிகள் தமது கல்வித் திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வருகின்றன. இதன் மூலம் கல்வி நிறுவனங்களின் வருவாய் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் வேறு வழியின்றி தமது பேராசிரியர்கள் கல்வி பணியாளர்களை கல்லூரிகள் பணிநீக்கம் செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெல்வில் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உட்பட 2 காயமடைந்துள்ளார்கள். பெல்வில் பகுதியில் உள்ள யூத வழிபாட்டு தலம் ஒன்றின் வழியே நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உட்பட 2 படுகாயமடைந்தனர். நேற்றிரவு 7:10 சன்ஸ் ஆஃப் ஜேக்கோப் சினோஜ் வழிபாட்டு தலத்திற்கு வெளியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. யூத சமூகத்தினர் தமது புனித நாளான யும் கிப்பு வழிபாட்டிற்காக கூடியிருந்த வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. அந்த பகுதியில் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் எதிர்கொண்ட போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த அதிகாரியும் மற்றொரு நபரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு இந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என பெல்வில் காவல்துறை உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஒன்றிய மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தனக்கு மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள அவர் காயமடைந்த அதிகாரி விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிச்சூட்டை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ட்ரோண்டோவில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு இடங்களில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கனடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கிறோம். 7:19

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-958-2
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building in உள்ளே, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: எங்களிசை 102.7.
1: 7:26.

7:31. இலங்கை செய்திகள். உயிர்த்த ஞாறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை அறிவிக்கப்பட உள்ளது. மேல்நீதிமன்ற நீதிபதிகளான நவரட்ன மாரசிங்க, சுஜீவன் நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. சஹ்ரான் ஹாசிம் உட்பட 8 உயிர்மாய்ப்பு குண்டுதாரிகளுக்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை, சதி செய்தமை உள்ளிட்ட பிரதான குற்றச்சாட்டுகள் உட்பட 23,270 குற்றச்சாட்டுகள் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பிரதிவாதிகளின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களை நீதிமன்றம் சாட்சிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளதோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள், கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டு தயாரிக்கும் ரசாயன பொருட்கள் உட்பட 2076 வழக்கு சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2019 ஏப்ரல் 21 கொட்டாஞ்சேனி கொச்சிக்கடை புரிந்த அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டவாப்பேட்டையை புரிந்த செபஸ்டியார் தேவாலயம், மட்டக்கிழப்பு சிவோன் தேவாலயம் மற்றும் கொழும்பு ஷங்கரிலா உட்பட 3 சுற்றுலா விடுதிகள் மற்றும் டிராபிக்கலின் உணவகமாகிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டு தாக்குதல்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 40 பேர் உட்பட 274 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல்களில் 577 பேர் காயமடைந்தனர். சட்டம் அதிபரால் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுச்சட்டத்தின் விதிகளின் கீழ் தனித்தனியாகவும் பொதுவானதாகவும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. எனினும் வழக்கின் சாட்சி விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் 17வது பிரதிவாதி சிறைச்சாலை காவலில் இருந்தபோது காலமானதால் குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உட்பட்ட விசாரணை பிரிவுகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மூலமாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 25 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விசேட மூவர் அடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஆயத்தை நியமிக்குமாறு சட்ட அதிபர் 2021 ஆகஸ்ட் மாதம் பிரதம நீதியரசருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கமைய முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவினால் அப்போது மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றிய தமித் தொட்டபத்த, அமல் ரணராஜ மற்றும் நவரட்ன மாரசிங் ஆகியோரை கொண்ட விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் ஆயம் நியமிக்கப்பட்டது. சிங்கள மொழியில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 5,000 பக்கங்களுக்கும் அதிகமான குற்றப்பத்திரிகை 2021 அக்டோபர் 4 மற்றும் 2021 நவம்பர் 23 ஆகிய காலப்பகுதிக்குள் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரதிவாதிகளின் கோரிக்கை கிணங்க அந்த குற்றப்பத்திரிகை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 2022 March 3 பிரதிவாதிகளிடம் கையளிக்கப்பட்டது. 17வது பிரதிவாதி சிறைச்சாலையில் இயற்கையான காரணங்களால் உயிரிழந்ததை அடுத்து 2023 February 28 குற்றப்பத்திரிகையினை திருத்துவதற்கு சட்டம் அதிபர் நடவடிக்கை எடுத்தார். 2022 September 15 பிரதிவாதிகளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்ட போதிலும் 2023 March 31 மற்றும் 2023 August 11 ஆகிய காலப்பகுதிக்குள் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையும் பிரதிவாதிகளுக்கு மீண்டும் வாசிக்கப்பட்டது. அங்கு 24 பிரதிவாதிகளும் தனித்தனியாக குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றமற்றவர்கள் என கூறியதை அடுத்து அரச தரப்பு சாட்சி விசாரணையை நடத்த நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்தது. இதேவேளை பிரதிவாதிகளை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவர்களின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையினை நீதிபதிகள் அமர்வு நிராகரித்தது. வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறும் உத்தரவிட்டது. ஒரு நபருக்கு 930 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் உயிர்த்த ஞாறு தாக்குதல்கள் காரணமாக 274 பேர் உயிரிழந்து 577 பேர் காயமடைந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை பிரதிவாதிகள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக 1979 இலக்க குற்றவியல் நடைமுறை கோவையின் 420 பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சிகளை அளிக்காமல் இருக்கவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் போது அந்த பொதுவான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொருத்தமான உத்தரவை வழங்குவதற்கும் நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்துள்ளது. அதற்கமே அரசு தரப்புக்காக குறிப்பிடப்பட்டிருந்த சுமார் 3,000 சாட்சிகளில் 547 பேர் சாட்சிகள் மட்டுமே அளிக்கப்பட்டதோடு 2077 சாட்சி குறிப்புகளின் அவசியமான சங்க பகுப்பாய்வு அறிக்கைகள், மரபணு அறிக்கைகள், சட்ட மருத்துவ அறிக்கைகள் உள்ளிட்ட அறிக்கைகளை மட்டும் அளிப்பதற்கும் அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமித் தொட்டபத்து, அமல் ரணராஜ மற்றும் நவரண் மாரசிங் ஆகிய நீதிபதிகளடங்கிய விசேட நீதிபதிகள் ஆயம் முன்னிலையில் 2023 அக்டோபர் 10 சமர்ப்பிக்கப்பட்ட அரச தரப்பு சாட்சி விசாரணை சுமார் 2.5 ஆண்டுகள் 250 நாட்கள் காலப்பகுதிக்குள் 2026 August 13 நிறைவடைந்தது. இந்த நிலையில் நவரட்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகிய நீதிபதிகள் உள்ளடங்கிய விசேட மேல் நீதிமன்ற ஆயம் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நாளை அறிவிக்க தீர்மானித்துள்ளது.
சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சிவராஜா அனுஜனின் உறவினர்கள் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்று இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்திற்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இளைஞனின் விடுதலையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உட்பட பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் நேற்று தமது உறவினர்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதோடு தன்னை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதேவேளை அனுஜனின் விடுதலை கோரி கல்முனை பகுதியில் பொதுமக்கள் மனுதாக்கல் இயக்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த நிகழ்வில் அவருடைய தாயாரும் கலந்து கொண்டார். அனுஜனின் விடுதலையை பெற்றுக் கொடுக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு கூறி மட்டக்களப்பில் இந்த அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றினால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அனுஜனை விடுவிக்க கோரி ஹட்டன் மல்லியப்பூ சந்தியில் மௌன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படும் சிவராஜா அனுஜனின் குடும்பத்தினரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பில் இன்று சந்தித்தார். அனுஜனின் தந்தை, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் அனுஜனின் நிலைமை மற்றும் அவருடைய விடுதலை செய்வதற்கான முயற்சிகள் குறித்து சஜித் பிரேமதாஸ் அவோடு கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாஸ் இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரை தொலைபேசி

சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ள சிவராஜ அனோஜனை மீட்டெடுப்பதற்காக தற்போதைய அரசாங்கம் அதிகபட்சமான தலையீட்டை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். சிவராஜ அனோஜனின் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் ஆரம்ப கட்டத்திலிருந்து மிக தீவிரமான அதிகபட்சமான தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்து வெளிவிவகாரத்துறையும் ஜனாதிபதி செயலகமும் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற வெளிநாட்டு விவகாரங்களை கையாளும் போது அந்த நாடுகளுக்கென உள்ள பிரத்யேகமான சட்டத்திட்டங்கள் மற்றும் ராஜதந்திர நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எந்தவிதமான தாமதமும் ஏற்படவில்லை என்றும் அவ்வாறாயினும் இலங்கை பிரஜான சிவராஜ அனோஜனை பாதுகாப்பாக மீட்டெடுப்பதற்கு அரசு எப்போதும் அதிகபட்சமான தலையீட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் எனவும் அவர் உறுதியளித்தார். அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்டுள்ள 22வது திருத்தச் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் தனது விளக்கங்களை ரகசிய உரையில் சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளது. இந்த உயர்நீதிமன்ற தீர்மானத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ண நாளை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்த உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதங்களை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். குருநாகல் இப்பாகமோ பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டமன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் அதனை கூறினார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த திருத்த சட்டம் நீதித்துறையின் சுதந்திரம், சட்டவாட்சி மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றிற்கை பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் நாட்டை ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்திற்கு 159 ஆசனங்கள் இருக்கலாம், இருந்த போதிலும் மக்களின் பலத்தால் இந்த திருத்த சட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். மக்களின் செல்வாக்கு இதற்கு முன்னர் நடந்த பொது போராட்டங்களில் நிரூபித்துள்ளதாகவும் சர்ச்சைக்குரிய அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு நாடாளுமன்ற எண்கள் மட்டும் பிரதிபலிப்பாக இருக்க முடியாது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக எதிர்வரும் 24 தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. 22வது திருத்த சட்டத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரசார இயக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் என்பவரை ஒருவருட கால பகுதிக்கு பெயரூற்றுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் கட்சித் தலைமையினால் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருவருட காலத்திற்கு ஹபீப் ரிஃபான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த அப்துல் வாசி தனது பதவியில் இருந்து விலகினார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தின் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நியாகரா ஃபால்ஸ் பீட்டர்பரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
3: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் இன்றே அழையுங்கள். 647-608-8447
0: திசையெங்கும் கேட்கும் இசை.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55. அனைத்துலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் எதிர்வரும் 23 முதல் 25 வரை அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொள்வார் என சீன வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீன அமெரிக்க உறவுகள், உலக அமைதி மற்றும் வளர்ச்சி சார்ந்த முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஸி ஜின்பிங் ஆழமான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வார் என சீன வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 6 கால பகுதிக்குள் இருநாட்டு தலைவர்களும் மேற்கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க விஜயங்களில் ஒன்றாக இந்த விஜயம் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், கருத்து வேறுபாடுகளை சரியான முறையில் கையாள்வதற்கும், இருநாட்டு மக்களின் நலன்களை மேம்படுத்துவதோடு உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை ஊக்குவிப்பதற்கும் சீனா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. ஈரான் மீதான போருக்கு தமது நாட்டு விமான தடங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு அனுமதி மறுத்தமையை தொடர்ந்து ஐரோப்பாவில் உள்ள தமது படைகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் அமெரிக்காவிற்கு தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுத்தது வெட்கக்கேடானது என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்சேக் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பாவில் உள்ள 68,000 அமெரிக்க வீரர்களில் 1/3 ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இருந்து மீளப்பெறுவது அல்லது 40,000 வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை வெளியேற்றுவது குறித்து பென்டகன் ஆலோசித்து வருகிறது. இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பை பாதிக்கும் என்பதோடு ரஷ்யாவிற்கு சாதகமான சமிக்ஞைகளை அனுப்பக்கூடும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். வர்த்தக வரிகள், கிரீன்லாந்து விவகாரம் மற்றும் நேட்டோ நிதியுதவி போன்ற காரணங்களால் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய உறவில் விரிசல்கள் தோன்றியுள்ளன. அதேபோன்று தாய்வான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கான அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதரவும் தளர்வடைந்து வருவதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. சிரியாவின் ஆயுத கிடங்கொன்றில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். ராணுவ முகாமில் இன்று காலை இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக சிரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் அறிவித்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரை மீட்புப் படையினர் மீட்டிருப்பதாகவும் அலப்போவின் குடிமை பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஃபைசல் முகமது தெரிவித்தார். இந்த வெடிப்புச் சம்பவத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை என்றும் இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியில் தடைகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், மருத்துவமனைகள் மற்றும் அவசரகால குழுக்கள் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அலப்போ ஆளுநர் அசாம் அல்கரீப் தெரிவித்திருக்கிறார். கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகுன்றின் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவின் தெற்கு கட்டளை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கரிபியனில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் பாதைகளில் இயங்கிய அதிவேக படகுன்றின் மீது மேற்கு அரைக்கோள கூட்டுப்படை பிரிவு தாக்குதலை நடத்தியது. இந்த படகு போதைப்பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான படகு வெடித்துச் சிதறும் காட்சியினை கொண்ட காணொலியும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் குழுக்கள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கைகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும், நாட்டு மக்களுக்கு பேரழிவு ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ள டிரம்ப் அவற்றிற்கு எதிராக தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதன் ஒரு கட்டமாக கரிபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது வான் தாக்குதல்கள் நடத்தி போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குவதற்காக சதர்ன் ஸ்பியர் என்ற நடவடிக்கை அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை எதிர்த்து போராடுவதற்காக மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்க நாடுகளை உள்ளடக்கிய அமெரிக்காவின் கவசம் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டணியினையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வரும்போது அவற்றை தவிர்க்க முயற்சிப்பதை விட அவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதே சிறந்த வழி. பிரச்சனைகளை தவிர்ப்பது அல்லது தப்பியோடுவது தற்காலிகமான நிம்மதியை தரலாம், ஆனால் நிரந்தரமான தீர்வையும் மன உறுதியையும் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்வது மட்டுமே தரும். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், பயம் அல்லது துயரங்களை விட்டு விலகி ஓட நினைத்தால் அது அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அதிகரிக்குமே தவிர குறைத்து விடாது. வலிகளை தவிர்ப்பது நம்முடைய வளர்ச்சியினையும் மன வலிமைகளையும் தடுத்துவிடும். சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை தைரியமாக எதிர்கொள்வதன் மூலமாக மட்டுமே அதில் இருந்து முழுமையாக நாம் வெளியேற முடியும். இருண்ட பாதையின் முடிவில் வெளிச்சம் தெரிவது போல பிரச்சனையின் முழு வலியையும் கடந்து சென்றால் மட்டுமே நிலையான தெளிவான வெற்றியினை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.
1: மகராசர்கள் உள்ள காலிதன் நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமே தரும் கரிகாலன் படையாம் கடல் வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வரு

0: நேரம் 8:07 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 13 பாகை செல்சியஸ் 11 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 15 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளியை காண்பது மிக இதாக இன்றைய நாளில் இருக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 16 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை 17 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாழன் பிரகாசமாக இருக்கப் போகிறது. 17 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்ற நிலைமையும் நீடிக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோடைகால விடுமுறைக்காக கலைந்து சென்று 3 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடுகிறார்கள். பிரதமர் மாக்கானி இந்த விடுமுறை காலத்தில் பெரும்பாலான நேரத்தை சர்வதேச நாடுகளுக்கான பயணங்களில் செலவிட்டிருக்கிறார். பல்வேறு உலகத் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்டமூலங்கள், இடைத்தேர்தல் முடிவுகள், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடா குறித்த விடயங்கள் பேசுபொருளாக மாறவுள்ளன. அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நிலவி வரும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கனேடிய அரசியலில் மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயிர்த்தஞாறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை அறிவிக்கப்பட உள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நவரட்ன மாரசிங்க, சுஜீவன் நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்ற ஆயத்தினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. சஹ்ரான் ஹாசிம் உட்பட 8 உயிர்மாய்ப்பு குண்டுதாரிகளுக்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை, சதி செய்தமை உள்ளிட்ட பிரதான குற்றச்சாட்டுகள் உட்பட 23,270 குற்றச்சாட்டுகள் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பிரதிவாதிகளின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களை நீதிமன்றம் சாட்சிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளதோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள், கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டு தயாரிக்கும் ரசாயன பொருட்கள் உட்பட 2076 வழக்கு சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2019 ஏப்ரல் 21 கொட்டாஞ்சேனி, கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டையை புனித செபஸ்டியார் தேவாலயம், மட்டக்கிழப்பு சிவோன் தேவாலயம் மற்றும் கொழும்பு ஷங்கரிலா உட்பட 3 சுற்றுலா விடுதிகள் மற்றும் டிராபிக்கலின் உணவகமாகிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டு தாக்குதல்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 40 பேர் உட்பட 274 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல்களில் 577 பேர் காயமடைந்தனர். சட்டம் அதிபரால் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுச்சட்டத்தின் விதிகளின் கீழ் தனித்தனியாகவும் பொதுவானதாகவும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சிவராஜா அனுஜனின் உறவினர்கள் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்று இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்திற்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இளைஞனின் விடுதலையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உட்பட பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் நேற்று தமது உறவினர்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதோடு தன்னை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதேவேளை அனுஜனின் விடுதலையை கோரி கல்முனை பகுதியில் பொதுமக்கள் மனுதாக்கல் இயக்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த நிகழ்வில் அவருடைய தாயாரும் கலந்து கொண்டார். அனுஜனின் விடுதலையை பெற்றுக் கொடுக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு கூறி மட்டக்களப்பில் இந்த அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றினால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அனுஜனை விடுவிக்க கோரி ஹட்டன் மல்லியப்பூ சந்தியில் மௌன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் எதிர்வரும் 23 முதல் 25 தேதி வரை அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொள்வார் என சீன வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீன அமெரிக்க உறவுகள், உலக அமைதி மற்றும் வளர்ச்சி சார்ந்த முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஸி ஜின்பிங் ஆழமான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வார் என சீன வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 6 கால பகுதிக்குள் இருநாட்டு தலைவர்களும் மேற்கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க விஜயங்களில் ஒன்றாக இந்த விஜயம் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், கருத்து வேறுபாடுகளை சரியான முறையில் கையாள்வதற்கும், இருநாட்டு மக்களின் நலன்களை மேம்படுத்துவதோடு உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை ஊக்குவிப்பதற்கும் சீனா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். 8:12 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மெஷர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாம் அவசரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. துரித உணவுகள், துரித உறவுகள் என எல்லாமே துரிதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள் நாம் சிக்கி கிடக்கிறோம். எல்லாவற்றிலும் உடனடி பலன் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை அப்படியாக உடனடியாக எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி இருக்கிறது. இதை தாண்டி பல இலக்கியங்களும் பல்வேறு நூல்களும் பொறுமையின் அவசியத்தை தொடர்ந்தும் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலகப்பொதுமறையான திருக்குறள் பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை படைத்திருக்கிறது. பொறுமை பற்றி பேசுவதற்காக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொல்லும் வள்ளுவன், தன்னை தோண்டுகின்றவர்களையும் தாங்கும் நிலத்தைப் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்துக் கொள்வது சிறந்தது. அப்படியாக இந்த பொறுத்தல் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது பலம். கோபப்படாமல் இருப்பது எளிதானது அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு வெற்றிக்காக காத்திருப்பது என்பது மிக முக்கியம். அதுபோல எங்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற பல்வேறு அழுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு வெற்றிக்காக காத்திருப்பது மிகப்பெரிய பலம். பொறுமை உறவுகளை காக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது. அது குடும்பமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலைத்தளமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பொறுமையினால்தான் நாம் நீடித்து நிலைத்து வைத்திருக்க செய்ய முடியும். எந்த ஒரு வெற்றியும் ஒரே இரவில் சாத்தியமாகி விடுவதில்லை. பொறுமையாக காத்திருப்பதன் மூலம்தான் வெற்றிகள் சாத்தியமாகின்றன. ஆகவே பொறுமை என்பது வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கிறது. பொறுமையுடன் காத்திருக்கின்றவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். கோபத்தை வெல்லும் ஆயுதம் பொறுமை. பொறுமை கோபத்திற்கு எதிரான மிகச்சிறந்த பாதுகாப்பு கேடியமாக இருக்கிறது. இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மடவார் இகழ்ச்சியை பொறுத்துக் கொள்வது உண்மையான வலிமை. ஒருத்தாரை ஒன்றாக வையூரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் புதிந்து. தண்டித்தவரை மதிக்க மாட்டார்கள், பொறுத்தவரையே பொன்போல போற்றுவார்கள். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. மற்றவர்களின் துன்பத்தை தன் துன்பம் போல உணராவிட்டால் அறிவால் என்ன பயன். இப்படி பல விடயங்கள் சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறளில் பொறுமையின் பயன் பொன்னாய் விளையும் என்ற பொன்மொழியை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடங்கி கெட்டவரும் இல்லை, மிதந்து வாழ்ந்தவரும் இல்லை. அடக்கமும் பொறுமையும் கொண்டவர் ஒருபோதும் கெடுவதில்லை என்ற கருத்து எங்களுடைய முன்னோர்களால் பழமொழிகள் பழந்தமிழ் சொல்லாடல்கள் மூலம் சொல்லப்படுகிறது. காலம் காக்கிறவனுக்கு வெற்றி நிச்சயம். சரியான நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கின்றவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார்கள். சங்ககாலத்தின் இலக்கியத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு உவமை, ஆறு கடலை நோக்கி ஓடும் போது நேராக செல்லாது. மலைகளை சுற்றி பாறைகளை தாண்டி நீண்ட வளைவுகளில் பயணித்து கடலை அடைகிறது. ஆனால் அது ஒருபோதும் தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. பொறுமை என்பது நகராமல் இருப்பதல்ல, இடையூறுகளை ஏற்று மெதுவாகவேனும் இலக்கை நோக்கி செல்வது. கடல் மற்றும் ஆறு குறித்து சங்ககால உவமைகள் இப்படி பேசும். ஒரு விதையை நாம் நிலத்தில் விதைத்தால் அந்த விதையை அடுத்த நாளே மரமாகி எங்களுக்கு பலன் தந்து விடாது. ஒரு விவசாயி நிலத்தில் விதை தூவினால் அடுத்த நாள் நிலத்தை தோண்டி விதை முளைத்ததா என்று பார்க்கவில்லை. மழை பெய்யும், வெயில் காயும், நாட்கள் செல்லும், அவன் காத்திருந்தான். சரியான காலத்தில் அந்த விதை முளைத்து வேறாகி மரமாகி பழம் தந்தது, அவனுக்கு பயன் தந்தது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்கள் விதைக்கின்ற எங்களுடைய முயற்சிகள் என்கின்ற விதைகள் உடனடியான பலனை தராது. ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த விதை முளைப்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு காத்திருந்தவர்கள் தான் சரியான அறுவடையை செய்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த அவசர யுகத்தில் எங்களால் அந்த பொறுமையோடு காத்திருக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அகநானூறு, குறுந்தொகை போன்ற பல இடங்களில் தலைவியும் தலைவனுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அந்த பிரிவு, அது கொண்டிருக்கக்கூடிய வேதனை, அந்த பொறுமையின் பின்னர் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், இவை பற்றியும் பேசுகிறது. ஆகவே இந்த பொறுமை என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்துகிறது. காத்திருத்தல் என்பது வலிமை, இல்லாமையால் அல்ல, நம்பிக்கையின் வலிமையால் வரக்கூடியது. அதுதான் முக்கியம். இப்படியான பல விடயங்களை இந்த பொறுமை, பேஷன்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பேஷன்ஸ் முக்கியமாக இருக்கிறது, பொறுமை முக்கியமாக இருக்கிறது? நாங்கள் ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவு சரியானதாக இருக்க வேண்டும், எங்களுடைய எதிர்காலத்திற்கு பலன் மிக்கதாக இருக்க வேண்டும். அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள், பொறுமை இல்லாமல் எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் இந்த பலனும் வந்துவிடாது. ஆகவே இந்த பேஷன்ஸ் ஏன் முக்கியமாக இருக்கிறது என்றால், ஒரு சிறந்த
முடிவை எடுப்பதற்கு, பெட்டர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்கு இந்த பேஷன்ஸ் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு நின்று நிதானித்து அதன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து அந்த முடிவை எடுப்போமாக இருந்தால், முடிவு எடுப்பதற்கு முன்பாக நீண்ட இடைவெளி எடுத்து பொறுமையோடு அந்த முடிவு எடுப்போமாக இருந்தால் அநேகமாக அந்த முடிவு தவறாகி போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே முடிவெடுத்தல் என்பது நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையின் அத்தனை போக்குகளையும் தீர்மானிப்பது நாங்கள் எடுக்கின்ற முடிவுதான். அது சரியோ தவறோ, நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் தான் எங்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. ஆகவே இந்த எதிர்காலத்தை சரியாக வடிவமைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும். அந்த சரியான முடிவை எடுப்பதற்கு எங்களுக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, எங்களுக்கான ஒரு உறுதியான உறவு நிலை, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுமை என்பது அவசியம். விட்டுக் கொடுத்தலாக இருக்கலாம், ஈகோவை தவிர்த்தலாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் அடிநாதமாக இருப்பது அல்லது இப்படியான எல்லா குணங்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த பொறுமை. ஒரு பொறுமையாக இருக்கக்கூடியவர் தன்னிடம் இருக்கக்கூடிய தன்முனைப்பை, ஈகோவை குறைத்துக் கொள்வார், தன்னிடம் இருக்கக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்வார், அவசரத்தனத்தை குறைத்துக் கொள்வார், மற்றவர்களின் பக்கத்தில் இருந்து ஒரு விடயத்தை பார்ப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வார், அந்த எம்பதி வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவை எல்லாமே உறவு நிலைகள் சீராக இருப்பதற்கு, ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அது குடும்பமாக இருக்கலாம், நட்பு வட்டமாக இருக்கலாம், வேலைத்தனமாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த உறவு நிலை நீடிக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு நீண்ட உறவு சிக்கல் இல்லாத வாழ்க்கை முறை எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் பொறுமையை கடைபிடித்தல் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது, எங்களுடைய இலக்குகளை அடைவது. இலக்குகளை வென்றடைவது தான் எல்லோருடைய நோக்கமும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். எல்லோருக்கும் வாழ்க்கையின் பெரிய பெரிய இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளை நோக்கி நாம் பயணப்படுகின்ற போது இலக்குகளை வரையறுத்த பின்னர் அடுத்த நாளே அந்த இலக்குகளை வென்றடைய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்க முடியாது. அதற்கான ஒரு கால எல்லையை வைத்து அந்த இலக்கை நோக்கி நாங்கள் முன்னேற வேண்டும். வெறுமனே இலக்குகளை வைத்திருப்பதால் அல்லது இலக்குகள் பற்றிய கனவுகளை வைத்திருப்பதால் மட்டும் நாம் அந்த இலக்குகளை அடைந்து விட முடியாது. அந்த இலக்குகளை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். பொறுமையோடு அந்த பயணம் இருக்க வேண்டும். இலக்குகளை நிர்ணயித்து விட்டோம் அல்லது எங்களுக்கு இதுதான் கனவு, நாளையே இந்த கனவு நனவாகிவிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அதை நோக்கி நாம் நகர வேண்டும், படிப்படியாக அடியெடுத்து வைக்க வேண்டும். அந்த படிப்படியான அடியெடுத்து வைத்தல் அல்லது அந்த முன்னேற்றம் என்பது பொறுமையின் சார்பற்றதாக இருக்கிறது. பொறுமையோடு தான் நாங்கள் அதை பயணப்பட முடியும். ஒரே இரவில் நாங்கள் ஒபாமாவாக முடியாது என்பது பற்றித்தான் இந்த பகுதி பேசுகிறது. அடுத்தது, நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது, அவசரமாக முடிவுகளை எடுக்காதவர்களாக, நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கின்றவர்களாக இருக்கின்ற போது எங்களுடைய உடல் உள ஆரோக்கியம் மிக மிக பாதுகாக்கப்படுகிறது என்கின்றது மருத்துவ ஆராய்ச்சி. அதாவது, பொறுமையோடு இருக்கின்றவர்கள், எல்லா விடயத்தையும் பொறுமையாக கையாளக்கூடிய பக்குவம் வாய்ந்தவர்கள் உடல் உள ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவசரமாக முடிவெடுக்கின்றவர்கள், பொறுமையிழந்து செயல்படுகின்றவர்கள் உடல் உள உபாதைகளுக்கு அடிக்கடி ஆளாகிறார்கள், அதன் பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கிறது, அவர்களுடைய மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது, அன்சைட்டி இல்லாமல் இருக்கிறது, அவர்களுடைய உடல் நல பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே பெட்டர் ஹெல்த் வேண்டுமாக இருந்தால் We have to practice patience. இது மிக முக்கியம். ஆகவே இந்த பேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய பொறுமையின் அவசியம் ஏன் முக்கியமாக இருக்கிறது, அது எப்படியாக நாங்கள் எங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடியும், இந்த பொறுமையினால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற போது அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக நாங்கள் இந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சில விடயங்களில் ஒரு முடிவெடுக்க போகிறோம் அல்லது ஒரு இடத்திற்கு போக போகிறோம் அல்லது ஒரு பொருளை கொள்வனவு செய்ய போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விடயம் பற்றி ஒரு முக்கிய உரையாடலை நடத்தப் போகிறோம் என்றால் அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்து ஒரு பொறுமையை வைத்துக் கொண்டு பழக்கப்படுத்தி கொண்டால் அது எல்லா இடங்களிலும் பயன்மிக்கதாக இருக்கும். ஆகவே இதையும் ஒரு சிறிதாக ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய மூளைக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையை சிறிய சிறிய விடயங்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது பெரிய விடயங்களை நோக்கி வந்து சேரும். அப்படியாக அந்த பொறுமையை கொண்டு வருவதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய பல நல்ல விடயங்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வரங்கள், வரப்பிரசாதங்கள் பற்றிய நன்றி உணர்வு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் மனிதர்கள் அவசரப்படுகிறார்கள், ஏன் பொறுமை இழக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று கிடைத்து விடாமல் போய்விடுமோ அல்லது ஒன்று அடைய முடியாமல் ஆகிவிடுமோ என்ற அச்சம் காரணமாகத்தான். நாங்கள் தோற்றுப்போய்விடுமோ, இந்த இலக்கை அடைய முடியாதோ என்கின்ற ஒரு பயம்தான் எங்களுக்கு பொறுமை இழக்கச் செய்கிறது. ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய வெற்றிகள் இவற்றை அடிக்கடி நினைவுபடுத்தி பார்ப்பதன் மூலமாக நாங்கள் தோற்றுப்போனவர்கள் அல்ல, எங்களுக்குள்ளும் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறோம், நிறைய வெற்றிகளை வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் அது போன்ற வெற்றிகளை இன்னும் அடையலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே இந்த காத்திருத்தல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, காத்திருத்தல் என்பது தோல்வி அல்ல, காத்திருத்தல் என்பது வெற்றிக்கான
ஒரு தயார்படுத்தல் என்பதை மனதில் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையின் வெற்றிகளை உயரங்களை தொட முடியும். அதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினோம். பொறுமையின் அவசியம்.

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். மற்றொரு பிஸ் டாக் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஜிடி புரோக்கர்ஸின் காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் குணா துரைசிங்கத்தை அழைப்பதற்கு 416-528-1407 குணா, நாங்கள் நிறைய விடயங்கள் இந்த காப்பிரதி தொடர்பாக பேசியிருக்கிறோம். பலரிடமும் காப்பிரதி சம்பந்தமான அறிவு இருந்தாலும் கூட பலரும் தங்களிடம் காப்பிரதி இருக்கிறது தானே என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த காப்புறுதியை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு ரிவ்யூ செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்பதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக எவ்வாறான நன்மைகள் எங்களுக்கு ஏற்படும்? ஏன் தங்களிடம் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசியை ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு மீளாய்விற்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது?
1: நிச்சயமாக இந்த பாலிசி ரிவ்யூ என்பது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் இல்லாட்டி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன் சொன்னால், நாங்கள் முன்னர் பல தடவை இதை பற்றி பேசியிருக்கின்றோம். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, அதற்கான பொறுப்புகள் கூடும் பொழுது, ஒரு பாலிசி ரிவ்யூ செய்து அதற்கேற்ற மாதிரி உங்களோட காப்புறுதியை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆனால் பலர் வந்து இதை செய்வதில்லை. அப்போ சர்ப்ரைஸ் என்று வரும் பொழுது, இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது வந்து பலரும் வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ட் நேம் வந்து யூனிவர்ஸ் லைஃப் என்ற ஒரு பாலிசியை வச்சிருக்கின்றார்கள். அந்த யூனிவர்சல் லைஃப் பாலிசி என்பது வந்து மிகவும் ஒரு ஒரு கன்ஃபியூஷனாக பாலிசியாக இருக்கின்றது பலரிடம். ஏனெனில் இந்த யூனிவர்சல் லைஃப் பாலிசியை வந்து பல விதமாக ஒருவர் பெற முடியும். ஒன்று வந்து லெவல் காஸ்டாக வாங்க முடியும். அதாவது லெவல் காஸ்ட் இன்சூரன்ஸ் என்று சொல்லும் பொழுது அந்த பிரீமியம் வந்து லைஃப் டைம் மாறாத ஒரு யூனிவர்சல் லைஃப் பாலிசியாகவும் இருக்க முடியும். அதேவேளை அது வந்து ஒரு YRT இல்லாட்டி ART. YRT மீன்ஸ் இயர்லி ரினியூவபிள் டேர்ம், அல்லாட்டி ART அனுவலி ரினியூவபிள் டேர்ம் பாலிசியாக கூட நீங்கள் வாங்க முடியும். எனது எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கின்றேன், பலர் வைத்திருக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் லைஃப் பாலிசி வந்து ஒரு YRT பாலிசியாக இருக்கின்றது. அது வந்து ஒரு நாளடைவில், பர்டிகுலர்லி ஒரு ஆள் வந்து ஒரு 65-68 வயது வரும் பொழுது, அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் ஒன்று வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேஷ் வேல்யூ முழுதும் முடிந்துவிட்டது, உங்கள் பிரீமியம் இப்பொழுது $700 a month என்று சொல்லி. என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த YRT பாலிசியில் ஒரு டேபிள் இருக்கும், இட்ஸ் கால்ட் கரண்டீட் காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் டேபிள். அதில் வந்து எவ்ரி $1,000 ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்த மந்த்லி காஸ்ட் எவ்வளோ என்று போட்டிருப்பார்கள். அதன்படி உங்கள் பிரீமியம் வந்து வயது கூட கூட கூடிக்கொண்டு போகும். நீங்கள் 30 வயதில் ஒரு YRT பாலிசி வாங்கியிருந்தால் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து ஒரு 70 வயது வரும் வரையும் தெரியாது. எனவே

0: 2025 ஆம் ஆண்டு இதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து உங்கள் பொலிசி ரிவியூ செய்வது முக்கியம். அதற்கான தகுந்த ஆலோசனை வழங்குவதற்காக நான் காத்திருக்கின்றேன்.
1: இது போன்ற சிறப்பான வழிகாட்டல் ஆலோசனைகளை நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம். ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைப்பதன் மூலம் 4165281407 4165281407. GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407.

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

வலைக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈசஃபமின் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈசஃபம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈசஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். புத்தமுதியொரு வாரத்தை ஆரம்பித்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாள் இந்த 2026 ஆண்டின் சமர் சீசனின் நிறைவான ஒரு நாளாகவும் இன்றைய திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:01 12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 21 திங்கட்கிழமை இன்றைய நாள் செப்டம்பர் 21 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். அதே நேரம் மகிழ்ச்சியோடு இதுவரைக்கும் எங்களுக்கு நல்ல காலநிலை எல்லாவற்றையும் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தையும் கூட நாங்கள் இந்த நிறைவு நாளில் விடை கொடுத்து அனுப்பி வைக்கலாம். இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக முன்னேற்றகரமாக தொடர வாழ்த்துக்களோடு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: ஒன்பது மணி 7 நிமிடம். மீஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. சரி, இந்த நீ காலை வேளையில் நாங்கள் முக்கியமான ஒரு சிந்தனையும் கூட பார்க்கலாம். நன்றி உணர்வு என்பது நம்மிடம் உள்ள நல்ல விடயங்களை அங்கீகரித்து அதற்காக மனம் மகிழ்ந்து நன்றி செலுத்தும் ஒரு உன்னதமான மனநிலை. அதை நீங்கள் பெற்றீர்களாக இருந்தால் நீங்கள் நினைத்தவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே அழகான இந்த சிந்தனை சொல்கின்றது. காரணம், இன்றைக்கு வந்து முக்கியமான நாள் என்று வந்து வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே கடைபிடிக்கின்றார்கள். உலக நன்றி உணர்வு தினமாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் மனதில் கொள்ளுதல் அவசியமாகின்றது. எப்போதும் மன நிறைவு எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்காக நன்றி உணர்வை வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. நன்றி உணர்வை நாங்கள் கொண்டிருக்கின்ற போதுதான் எங்களிடம் இருக்கக்கூடியவற்றை வைத்து நாங்கள் திருப்தி கொள்வோம். அது வந்து ஒரு மன நிறைவை எங்களுக்கு தரும். எங்களுக்கான மன அழுத்தம் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகளை தீர்த்து நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பதற்கும் கூட இந்த நன்றி உணர்வு எங்களுக்கு பெருமுதவி செய்கின்றது. அது வாழ்க்கையில் அதிக முன்னேற்றத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. நாங்கள் எப்போதும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொள்ளுகின்றோம் நன்றி உணர்வின் மூலமாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டே இருத்தல் அவசியமாகின்றது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சின்ன சின்ன விடயங்களை நினைத்து பார்த்து அதற்கு நாங்கள் நன்றியை செலுத்திக் கொண்டே இருத்தல் அவசியம். அது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு நன்மை செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஒரு மனநிலை தான் இந்த நன்றி உணர்வு என்பது. அதை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற போது எங்களை சூழ நல்ல நல்ல விடயங்கள் நிகழத் தொடங்கும். அதை நாங்கள் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நிலைமையாக பார்க்கலாம். எனவே தொடர்ந்து நாங்கள் நல்லவை நடக்கின்ற போது அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் இந்த நன்றி உணர்வு எங்களுக்கு பெற்றுக்கொண்டு சேர்த்து விடுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளின் ஒரு அழகான சிந்தனையும் சொல்லலாம். நன்றி உணர்வு என்பது எங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை அங்கீகரித்து அதற்காக மனம் மகிழ்ந்து நாங்கள் செலுத்தும் ஒரு உன்னதமான ஒரு மனநிலை ஆகும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நன்றி உணர்வை பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் முன்னேற்றகரமானதாக அமையும் என்பதையும் கூட இன்றைய நாளின் காலை சிந்தனையாகவும் கூட சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய தினம் காலநிலை தொடர்பாக என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால் முகில் கொஞ்சம் இருக்கின்றது, சற்று குளிரான ஒரு நிலை. ஒற்றை இலக்கத்தில் தான் இந்த கோடையின் நிறைவு நாளை நாங்கள் உணர்நிலையோடு ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். வெளியிலே சென்றவர்களுக்கு தெரியும், ஒரு மெல்லிய ஸ்வெட்டர் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு காலை வேளையாக இந்த வேளை வந்து சேர்ந்திருக்கின்றது. 9 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பநிலை. இப்போது 7 டிகிரி செல்சியஸை மட்டுமே நாங்கள் உணர்நிலையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். கோடை நிறைவு பெறுகின்றது இன்றைய தினத்தோடு. எனவே ஃபால் சீசன் வரப்போகின்ற நிலையில் அதனை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைய நாளின் வெப்பநிலை உணர்நிலையும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகளவில் வெப்பநிலை உயரப்போவதில்லை என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 15 வரைதானாம் வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 14 டிகிரி செல்சியஸே கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் மீண்டும் 10 வெப்பநிலை சரிந்து 7 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் தான் இன்றைக்கும் சொல்லப்படுகின்றன. இரவு வேளையும் கூட குளிரோடு தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. 7:17 சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. முகிலாதிக்கம் செலுத்துகின்ற பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பிற்பகல் வேளையில் சூரிய வெளிச்சம் தென்படும் இருந்தாலும் கூட அதிக முகில் கூட்டங்களுக்கான சாத்தியங்கள் தான் இப்போது சொல்லப்படுகின்றன. எனவே முகிலோடு தொடர்கின்ற பகல் வேளையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் இடையே வந்து போகக்கூடிய நிலைமைகளும் கூட என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் 22 நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக ஃபோல் சீசன் இந்த முறை வரவேற்க படுகின்றது. நாளை நாள் சூரிய வெளிச்சத்தோடு தான் இருக்கும். 16 வெப்பநிலை, 15 உணரப்போகின்றோம். காலை பொழுதில் 7 நாங்கள் உணர்நிலை பெறப்போகின்றோம். எனவே இன்று போல சற்று குளிருடன் கூடிய ஒரு காலை பொழுதாகவும் நாளைய காலை வேளையும் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமையை பார்த்தோம் என்று சொன்னால் 17 வெப்பநிலை, 16 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. வியாழக்கிழமை சனிதேயாக இருக்க போன்றது. 17 வெப்பநிலையாக உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் கூட சனிதே தான். 19 வெப்பநிலை உணர்நிலை இருக்க போகின்றது இந்த வாரத்தில் என்பதைத்தான் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை உயர்வை நாங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இருக்கின்ற நிலையம் பார்க்க சற்று முன்னேற்றகரமான நிலைமை இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய அந்த வீக்கெண்ட் கோடையல்ல இல்லை உதிர்காலத்தின் முதலாவது வார இறுதி வந்து 20 தாண்டிய உணர்நிலை எங்களுக்கு தரப்போன்றது. சனிக்கிழமை 21, ஞாயிற்றுக்கிழமை 20 வெப்பநிலை இருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களோடு தான் தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் அமையப் போகின்றன என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. இஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் காலை 9:12.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002 437-860-7002.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:27 நிமிடம் ஆகியிருக்கின்றது. திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் நாங்கள் இப்போது போக்குவரத்து நிலைமைகளையும் பார்க்கலாம். தாமதங்கள் சற்று குறைவான நிலைதான் இருக்கிறது. 401 வெஸ்ட்மோனை பொறுத்தளவில் கெனடி வீதி பகுதியில் தான் தாமதங்கள் சற்று தென்படுகின்றன, குறைந்த அளவில் தான். அதன் பின்பு டிவிபி அண்மித்த பகுதியிலும் வாகன நெரிசல்களை சற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டிவிபி தாண்டிய இடங்களில் தான் சற்று அதிக தாமதங்கள் நிலவுகின்றன. யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடத்தில் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு சிறிய விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றதாம். எனவே இந்த விபத்தின் காரணமான தாமதங்கள் டிவிபிக்கும் யங் ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தென்படுவதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. பேவியூ பகுதிக்கு முன்னரான இடங்களில் இருந்தது, அதாவது லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து பேவியூ தாண்டிய இடங்கள் வரைக்கும் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்களும் கூட நிலவுகின்றன. எக்ஸ்பிரஸ் குறைந்த அளவு தூரம் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. எனவே டிவிபியிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தான் சற்று அதிக தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் இப்போது தென்படுகின்றன. மீண்டும் ஹைவே 400 பகுதியிலிருந்து மார்ட்டின் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களை நீங்கள் இப்போது சந்திக்க நேரிடும். 401 ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் சற்று அதிகமாகவே இருக்கின்றன. மார்ட்டின் க்ரோவ் ரோட் பகுதியிலிருந்து ஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் கூட தாமதங்கள் உயர்வாகத்தான் நீடிக்கின்றது. அதன் பின்பு தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. பேவியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் தாமதங்களை சற்று நீங்கள் இப்போது சந்திக்க நேரிடும். டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. குறைந்த தாமதங்கள் தான் லோரன்ஸ் வரைக்கும் இருக்கின்றன. அதுக்கு பிறகு எக்லிங்டன் பகுதியில் தாமதங்கள் தணிகின்றது. எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போது டான்மில்ஸ் ரோடுக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் சற்று தூரம் தென்படுகின்றன. அதுக்கு பிறகு நீங்கள் சுமூகமாக பயணிக்கலாம். டிவிபி சவுத் பவுண்டும் கூட நார்த் பவுண்டில் தாமதங்கள் இல்லை. 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. 401 அண்மித்த பகுதியில், அதாவது ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் அதிக தாமதங்களும் கூட இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இன்று செப்டம்பர் 21 வந்து நன்றி உணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது, வேர்ல்டு கிராட்டிடியூட் டே. எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் தொடர்பான நன்றி உணர்வை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். அது மேலும் மேலும் நல்ல விடயங்களை சாத்தியமாக்கும் என்பதை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான நாள் இன்றைய தினம் செப்டம்பர் 21 வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே ஆக இன்று இந்த நாள் முக்கியமான ஒரு நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகள் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மிக மிக அதிகமான கவனத்தை இன்றைய தினம் செலுத்துகின்றன என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. அல்சைமர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் பிரெயின் டிஸ்ஆர்டராகத்தான் மனிதர்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எங்களது ஞாபகம், அந்த மெமரி மற்றும் திங்கிங் ஸ்கில்ஸ் போன்றவற்றை முழுமையாகவே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் இந்த அல்சைமர்ஸ் நோய் வந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபக சக்தியும் சரி அல்லது சிந்தனை சக்தியும் சரி குறைந்து கொண்டே போகும் மனிதர்களிடையே என்பதையும் இங்கு கூறுகின்றார்கள். இந்த அல்சைமர்ஸ் நோய் இருப்பது தொடர்பான டயக்னோஸ் பண்ணப்பட்டவர்களை பொறுத்தளவில் அவர்கள் வந்து நாளாந்த கடமைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையை இழந்து கொண்டிருப்பார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. டிமென்ஷியா, அது வருவதற்கு அல்சைமர் நோய்தானா மிக பொதுவான காரணமாகவும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போதைக்கு இந்த நோய்க்கு முழுமையான தீர்வு கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரம் இந்த நோயை தடுப்பதற்கான வழியும் இல்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. உலக அளவிலே என்று சொல்லி பார்த்தால் குறைந்தது ஒரு 44 மில்லியன் மக்கள் அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கக்கூடியவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்களாம். அதிகம் நோயாளர்கள் இருப்பது வந்து வெஸ்டர்ன் யூரோப் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸின் நிலைமைகளை பார்க்கின்ற போது 5.5 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இந்த அல்சைமர்ஸ் நோயுடையவர்களாக அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதே நேரம் யுஎஸ்இல் ஒவ்வொரு 66 செகண்ட்ஸுக்கும் ஒருவர் அல்சைமர்ஸ் தொடர்பான நோய் இருப்பது தொடர்பாக டயக்னோஸ் பண்ணப்படுகின்றார் என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகத்தின் ஏனைய இடங்களிலும் இதே மாதிரியான நிலைமைகள் தான் இருக்கின்றது. மிக மிக அதிகமானவர்கள் இந்த அல்சைமர்ஸ் இருப்பவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதே நேரம் மக்கள் அவர்களது வயது வந்து அதிகரிக்கின்ற போது, அது ஒரு பாப்புலேஷன் அதன் வயது அதிகரித்து கொண்டே போகின்ற போது அதில் இருக்கக்கூடியவர்களில் அல்சைமர்ஸ் நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும்
எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகும். உதாரணமாக என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 65 வயதுக்கு மேல் அல்சைமர்ஸ் நோயின் பாதிப்பு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் 2 மடங்காக அதிகரிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2050 ஆண்டுக்குள் யுஎஸில் மட்டும் 16 மில்லியன் மக்கள் வந்து அல்சைமர்ஸினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் அமெரிக்க தரவுகள் உலகத்தின் நிலையைத்தான் எடுத்து சொல்வதாகத்தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். உலக அளவிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 7th டெட்லியஸ்ட் டிசீஸாக இந்த அல்சைமர்ஸ் வந்து பார்க்கப்படுகின்றது. 7வது உயிரிழப்பை தரக்கூடிய கொடியோர் நோயாக தான் இந்த அல்சைமர்ஸ் வந்து காணப்படுகின்றது உலக அளவில் என்பதைத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. மற்ற எந்த நோயையும் விட அதிக இயலாமையையும் உடல்நல குறைவையும் கூட இது ஏற்படுத்துகின்றதாம். ஒருவருக்கு அல்சைமர்ஸ் இருப்பது கண்டறியப்பட்டால் அவரது ஆயுட்காலம் ஒரு 4-8 ஆண்டுகள் வரைதான் நீடிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் கூட இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்சைமர்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் அவரை பராமரிப்பவர்களும் கூட குடும்ப உறுப்பினர்களும் கூட மிக மிக அதிகமான சிரமங்களுக்கு உட்படுகின்றார்கள் என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த அல்சைமர்ஸ் நோயுடையவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் வந்து அதிக அளவிலே ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸையும் கூட எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றதாம். உலக அளவில் என்று சொல்லி பார்த்தால் இந்த குளோபல் கோஸ்ட் ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து ஒர் $6 பில்லியன் அதிகம் இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2050 இந்த கோஸ்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த செலவீனம் என்பது, அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ செலவீனம் அல்லது பராமரிப்பு செலவீனம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து $1 டிரில்லியன் தாண்டும் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் யுஎஸ்ஏ அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் இந்த அல்சைமர்ஸ் தொடர்பான அவேர்னஸை ஏற்படுத்துவதற்கு பல சுகாதார அமைப்புகள் வந்து இன்றைக்கு பல்வேறுபட்ட இடங்களில் நடைப்பயணங்கள் வெவ்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து நிகழ்த்துகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிஎன் டவர் மாதிரியான முக்கியமான அந்த ஒரு இடங்களில் அந்த விழிப்புணர்வு வந்து அதிகம் ஏற்படுத்தப்படுகின்றது. வழக்கமாக இந்த சிஎன் டவர் வந்து ஒரு பர்பிள் கலர்லே ஒளிரவிடப்படுகின்றது. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டடங்கள் வந்து இந்த அல்சைமர்ஸ் அவேர்னஸை கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த கலர் அல்சைமர்ஸ் அவேர்னஸுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நிறமாக இருக்கின்ற அந்த பர்பிள் கலரிலே அந்த இடங்கள் வந்து ஒளிரவிடப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரம் இந்த வேர்ல்ட் அல்சைமர்ஸ் டேயை குறிக்கக்கூடிய வகையில் பர்பிள் பிரேஸ்லெட் அல்லது ரிபனையும் கூட பலர் அணிந்து கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த அல்சைமர்ஸ் நோயின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு இன்று பேசப்படுகின்றது. 9:35 ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960 எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-24-26
3: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா
7: 602-57-48

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தர்மபங்கி திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்து ஓய்கின்றது. 9:46 ஆகியிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு பெரிய காட்டில் நூற்றுக்கணக்கான பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு காலையிலும் அந்த பறவைகள் கூட்டமாக வெளியிலே பறக்கும். ஒன்றாக உணவு தேடும், ஒன்றாக ஓய்வெடுக்கும், ஒன்றாக ஒரே மரத்தில் இருந்து இன்னும் ஒரு மரத்திற்கு தாவி கூட்டமாகவே செல்லும். அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பறவை மட்டும் தனியாக ஒரு திசையை பார்த்து கொண்டிருக்கின்றது. அது தொலைவில் இருந்த ஒரு மலையை பார்த்து அதன் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை பார்த்து ரசிக்கின்ற போது ரசித்துக் கொண்டிருக்கின்றதாம். அந்த மரத்தை பார்க்கின்ற போதெல்லாம் அதன் மனதில் ஒரு விசித்திரமான ஆசை எழுமாம். ஒரு நாள் அந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அது நினைக்கின்றது. ஆனால் இந்த பறவை கூட்டமோ வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரே திசையில் பறக்கின்றன, ஒன்றாக உணவு தேடுகின்றன. அதுக்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய மரங்களில் அமர்கின்றன. மீண்டும் தங்களது வழக்கமான அந்த கூடுகள் இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு வந்து சேருகின்றன. இந்த நிலையில் அந்த கூட்டத்திடம் போய் அந்த குட்டி பறவை சொல்லுகின்றதாம், எதிரிலே இருக்கக்கூடிய அந்த மலை உச்சிக்கு நான் செல்ல போகின்றேன் என்று சொல்லி. அந்த கூட்டத்தில் இருக்கின்ற பறவைகளோ சிரிக்கின்றன. எதற்காக? இங்கேயே எல்லாமே இருக்கின்றது. எங்களுடன் இருந்தால் உனக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நீ தனியாக போனால் ஆபத்துக்கள் இருக்கும். உனக்கு செல்வதற்கு பயமாக கூட இருக்கும் என்று சொல்லி அந்த பறவை கூட்டத்தில் இருக்கின்ற ஏனைய பறவைகள் அந்த குட்டி பறவையிடம் பல விடயங்களை சொல்லி அதன் முயற்சியை தடுப்பதற்கு முயற்சிக்கின்றன. ஆனால் சில நாட்கள் செல்லுகின்றது. அது அதுவரைக்குமே கூட்டத்துடன் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மலை அதன் மனதிலிருந்து மறையவே இல்லை. ஒரு நாள் தனது ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு அது தனியாக பறக்க தொடங்குகின்றது. காற்று எதிராக வீசுகின்றது, மழை அதிகம் பெய்கின்றது. அது பல முறை நினைக்கின்றது, அந்த ஏனைய பறவைகள் சொன்னது மாதிரி இது ஆபத்தான பயணமாக இருக்குமோ, நான் பெரிய ஆபத்தில் சிக்கிவிடுவேனோ என்ற ஒரு பயமெல்லாம் மனதுக்குள் தோன்றியதாம். திரும்பி போகலாமா என்று சொல்லி கூட பல முறை அது நினைக்கின்றது. ஆனால் இருந்தாலும் மனதில் உந்தி தள்ளிய அந்த ஒரு இலக்கை நோக்கிய ஆசையின் காரணமாக அது தொடர்ந்து பறக்கின்றது. பல மணி நேர கடும் பயணத்திற்கு பிறகு அது மலையின் உச்சியை சென்று அடைகின்றது. அங்கே நின்றபோது அதற்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் தனியாக பறந்தேன், ஆனால் நான் தொலைந்து விடவில்லை. என்னை தேடி இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றேன், எனது இலக்கை நான் அடைந்திருக்கின்றேன் என்று சொல்லி சிறகை விரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரலாம். நாங்கள் யாரோடு இருக்கின்றோமோ, எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சார்ந்து சமூகத்தை சார்ந்து இருக்கின்றோமோ, அவர்கள் எல்லோருமே ஒரே பாதையில் பயணிக்கலாம். அதே நேரம் உங்களது குடும்பம் ஒரு விடயத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம். சமூகம் வேறொரு வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். மற்றவர்கள் வேகமாகவே முன்னேறுகின்றார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு ஏதோ வேண்டுமே என்று சொல்லி மனதுக்குள் உணரத் தொடங்குகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த குட்டி பறவை மாதிரித்தான் உங்களுக்கான பாதையை நீங்களாகவே உருவாக்கி பயணிக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் பல சமயங்களில் நீங்கள் தவறான பாதையில் செல்கின்றீர்களா என்று சொல்லியும் கூட உங்களுக்குள்ளே ஒரு சில எண்ணங்கள் எழலாம். இருந்தாலும் கூட அந்த எண்ணத்திற்கு தீனி போட்டு வளர்த்து கொண்டு நீங்களும் வழக்கமாக மனிதர்கள் செல்லக்கூடிய அந்த பாதையிலே செல்லாமல் உங்களுக்கு எது வேண்டும் என்பது தொடர்பாக தீர்மானித்து அந்த விடயத்தை அடைவதற்கான உறுதியை மனதுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். தனியாக இருப்பதும் தனிமையில் இருப்பதும் ஒன்றல்ல என்பதும் இங்கு கூறப்படுகின்றது. தனிமை என்பது என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்றொரு ஏக்கம் வலி அதனோடு பயணிப்பது. தனியாக இருப்பது என்பது சிறிது நேரம் என்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற ஒரு அமைதியை தரக்கூடியதாகத்தான் அந்த நேரம் விளங்குகின்றது. இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. சில நேரங்களில் கூட்டத்திலிருந்து சிறிது தூரம் விலகுவது உங்களை நீங்கள் தொலைத்து விடுவதல்ல, உங்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிப்பது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை எப்போதுமே சரியானதல்ல. ஒப்பீடு உங்களது சொந்த பாதையை எப்போதும் மறைத்து விடுகின்றது. நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருந்தால் உங்களது வாழ்க்கை எது என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்கான நேரமே இருக்கப் போவதில்லை. அவர் என்ன செய்கின்றார், எவ்வளவு சம்பாதிக்கின்றார், அவரிடம் என்ன இருக்கின்றது, அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி இன்னொருவரது வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் இங்கே செல்ல விரும்புகின்றோம் என்பதை மறந்து விடுகின்றோம். ஒரு மரம் இன்னும் ஒரு மரமாக மாறுவதற்கு எப்போதும் முயற்சிப்பதில்லை. ஒரு ஆலமரம் நான் என்
தென்னை மரம் போல இல்லை என்று சொல்லி அது கவலைப்படுவதில்லை. தென்னை மரமோ நான் என் வேப்ப மரம் போல அல்ல இல்லை என்று சொல்லி அது கேட்பதே இல்லை. ஒவ்வொன்றும் தன் இயல்பில்தான் இயற்கையில் வளர்கின்றன. அதே போலதான் ஒரு மனிதரும் கூட தனது இயல்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த உந்துதலின் காரணமாக வெவ்வேறு இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி பயணத்தை செய்கின்ற போதுதான் ஒரு தனித்துவமான மனிதராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்கள் வாழ்க்கைக்கு உங்களது சொந்த வடிவத்தை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அழகாக இந்த சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. தனியாக நடக்கின்றீர்கள் என்பதற்காக நாங்கள் எப்போதும் பயப்பட தேவையில்லை. சில பாதைகள் கூட்டத்துடன் நடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கானவையாக இருக்கும். அதில் தனித்த பயணங்களை செய்யுங்கள். மற்றவர்கள் உருவாக்கியிருக்கின்ற பாதையில் செல்பவர்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள். தனக்கென்று புதிய பாதையை உருவாக்கி பயணித்து வெற்றி பெறுகின்றவர்கள் தான் சாதனை மனிதர்களாக இந்த பூமியில் இருந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய காலை வேளையின் மிக முக்கியமான அழகான சிந்தனையாகவும் கூட இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:52.

நேரம் காலை 10 மணி 1 நிமிடமாக இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோடை காலேஜின் இறுதி நாள் திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4162 4121212 தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெப்பநிலை சரிவாக இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதுதான். இப்பொழுதும் கூட 10 வெப்பநிலை இருக்கின்றது. 8 டிகிரி செல்சியஸை மட்டுமே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். முகில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு காலை இப்பொழுதும் கூட இடையிடையே தென்படக்கூடிய வெளிச்சத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். பிற்பகல் வழியில் சற்று அதிக வெளிச்சம் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட முகில் கூட்டங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற பகல் பொழுதுதான் இன்று தொடர்ந்து இருக்கப் போகின்றது. வெப்பநிலை உயர்வு வெறும் 15 மட்டுமே இருக்கும். 14 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்லையாக இன்று உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு பொழுதில் 10 மீண்டும் வெப்பநிலை சரிந்து 7 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும். இரவு 7:17 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதையும் தான் இங்கு இன்றைய நாள் தொடர்பாக சொல்ல முடிகின்றது. இதே நேரம் காலநிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது பல இடங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிட்ஜ் ஆஃப் ஹை ப்ரெஷர், எனவே இதன் காரணமாகத்தான ஒன்டாரியோ மற்றும் குபெக் போன்ற இடங்களில் கடந்த ஒரு 4 மாதங்களில் ஒரு கோல்டஸ்ட் ஏர் மாஸை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் வழக்கத்திலும் பார்க்க குறைவான ஒரு வெப்பநிலை உணர்நிலை எங்களுக்கு இந்த வாரத்தில் தந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. கோடை காலத்தின் நிறைவான நாள் தான் இன்றைக்கு. ஆனாலும் கூட இலையுதிர் காலத்தின் நிலைமைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வெளிப்புறம் கொஞ்சம் குளிரோடு தான் அதிகம் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஈஸ்டர்ன் கனடாவிலும் கூட இந்த ஒரு ரிட்ஜ் ஆஃப் ஹை ப்ரெஷர் அதிகம் பரவியிருப்பதன் காரணமாக மழை குறைவாக ட்ரை கண்டிஷன்ஸ் நீடிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுவதன் காரணம் நிலைமைகளை பொது சொல்லியிருக்க நகலது நேரம் இந்த திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிலோ சீசனல் டெம்பரேச்சர்ஸ் அங்கும் கூட நீடிக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. மழை வந்து பெரிய அளவிலே சொல்லப்படவில்லை இந்த வாரத்தில். இதன் காரணமாகவும் கூட ஒரு வறண்ட நிலைமை பல இடங்களிலும் தோன்றலாம் என்பதை தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் குளிரான நிலைமைகள் தான் வெளியிலே காணப்படுகின்றது. எனவே இப்போது தோன்றியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ப்ரெஷர் ரிச் தான் இந்த நிலைமைக்கு காரணமாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நிறைவை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் நிறைவு பெற இருக்கின்றது. கடைசி வாரத்துக்குள்ளே நுழையப் போகின்றோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் வழக்கமாக பெய்யக்கூடிய இந்த மழையிலும் பார்க்க ஒரு 30-50 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையைத்தான் நாம் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ப்ரெஷர் ரிட்ஜ் வந்து கொண்டு வந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த முக்கியமான தகவல்களாக பகிர்ந்திருக்கிறார்கள் காலநிலை வல்லுநர்கள் என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். செப்டம்பர் 22 நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபோல் சீசனின் முதல் நாளாக அமையப் போகின்றது. சூரிய வெளிச்சத்தோடு தான் இருக்கும் நாளைய நாள். பகல் 16 வரை வெப்பநிலை உயர்ந்து 15 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கலாம். 17 வெப்பநிலை, 16 தான் உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகு வியாழக்கிழமை 17 தான் உணரப்படும். சனியாக தான் இருக்க போகிறது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை தான் சற்று 20 அண்மித்த வெப்பநிலை உணர்ந்து இருக்கும். 19 வெப்பநிலையாகவும் உடல்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. சனிதையாகவும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தின் வழக்கத்திலும் பார்க்க குறைவான வெப்பநிலைக்கு இந்த ஹை ப்ரெஷர் சிஸ்டம் தான் காரணமாக அமைகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. வார இறுதி 20 தாண்டிய உடல்நிலை இருக்கும். 21 பெரும்பாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெப்பநிலை உடல்நிலை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சூரிய வெளிச்சத்துக்குரிய வாய்ப்புகளும் இப்போது கூறப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலை மாறப்போகின்றதா என்றால் இல்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இன்று போலத்தான் நாளைக்கு செப்டம்பர் 22 நீங்கள் எரிபொருளை பெற இருக்கின்றீர்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS Gold House,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:17 இருக்கின்றது. சரி, இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் உலக அளவிலே மிக மிக முக்கியமான ஒரு வாரமாக இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை அதன் பொது சபை கூட்டம் வந்து நடக்கப் போகின்றமை தொடர்பான முக்கியமான தகவல்களைத்தான் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அந்த முக்கியமான அந்த அசம்பிளியில் வந்து யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகின்றார்கள், என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறப் போகின்றன என்பது தொடர்பாக பல தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. டிப்ளோமசி அதன் பிகஸ்ட் இவெண்ட் ஆஃப் தி இயர் என்று சொல்லித்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த ஒரு ஜெனரல் அசம்பிளி வந்து இப்போது பார்க்கப்படுகின்றது. அதுவும் உலகம் வந்து பல்வேறுபட்ட போர்கள் சிக்கல்கள் பிணக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கூட்டமாகவும் கூட அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த வாரம் இந்த பொதுச்சபை கூட்டத்துக்கு முன்னதாக இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ் வந்து இந்த வருடத்தின் நிறைவில் அவரது அந்த பதவிக்காலம் முடிவடைகின்ற நிலையில் தனது கடைசி செய்தியாளர் சந்திப்பில் அவர் கடந்த வாரம் கலந்து கொண்டிருக்கின்றார். அதில் பல விடயங்களையும் கூட அவர் தெரிவித்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுச்சபைக்காக நூற்றுக்கணக்கான தூதர்களும் உலக தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய நியூயார்க்குக்கு வர இருக்கின்ற நிலையில்தான் அவரது அந்த ஒரு இறுதி செய்தியாளர் சந்திப்பும் கூட நடைபெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் நடைபெற்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பொதுச்சபை கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த ஒரு ஜெனரல் அசம்பிளி ஹோலுக்கு செல்லுகின்ற போது அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த எஸ்கலேட்டர் வந்து சரியாக இயங்கவில்லை, அது ஒரு நாசவேலை என்று சொல்லியும் கூட அவர் குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு பரபரப்பை அப்போது ஏற்படுத்தி இருந்தார். எனவே இந்த முறை அது தொடர்பாகவும் கூட யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ் அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தாராம். இந்த நகரும் படிக்கட்டில் பயணிப்பவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் கூடுதலான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்று சொல்லியும் கூட அவர் அந்த தகவலை பகிர்ந்திருப்பதையும் இங்கு செய்தி ஊடகங்கள் சுட்டி காட்டி இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே உலகம் இப்போது எதிர்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டிய ஒரு தேவை இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பல இடங்களிலும் அல்லது பல நாடுகளிலும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இழந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தல், இப்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை நிர்வகித்தல், அதே நேரம் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய தீர்வுகளை ஒரு சில சிக்கல்களை உடனடியாக பெற்றுக் கொடுத்தல் போன்றவை முதன்மையான விடயங்களாக அங்கு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்றும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய அந்த ஆபத்து நிலை தொடர்பான நிர்வாகங்களையும் கூட மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளி அதன் ஜெனரல் டிபேட் பொதுச்சபை பொது விவாதம் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தொடங்க இருக்கின்ற நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த அசம்பிளி ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் போடியம் சிக்னேச்சர் ஸ்டோன் போடியத்தில் தான் பல தலைவர்கள் முறைப்படி உரையாற்ற இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பல நாடுகளின் டிப்ளோமேட்ஸ் மற்றும் வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து இப்போது நியூயார்க்குக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் இந்த வாரம் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வந்து கல்ஃப் லீடர்ஸோடு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்றை அவர் நடத்த இருக்கின்றாராம். ஈரானுடனான போரின் அடுத்த கட்டம் குறித்து தான் அந்த கூட்டத்தில் அவர் இந்த கல்ஃப் வளைகுடா தலைவர்கள் அவர்களோடு வந்து கலந்துரையாட இருக்கின்றார் என்று சொல்லியும் இப்போது அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இந்த வாரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கூட்டம் ஒன்றும் நடைபெற இருக்கின்றதா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த போர்டு ஆஃப் பீஸ் அமைதி வாரியம் அதன் ஒரு முக்கிய
முக்கியமான கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடிய அல்லது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய கூட்டம் ஒன்றும் கூட நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த போர்ட் ஆஃப் பீஸ் வந்து காசா பகுதியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதன் தலைவராக இருப்பார். இனிய ஒரு சில முக்கியத்துவர்களும் கூட அதில் இடம் பிடிக்க இருக்கின்றார்கள். இது உருவாக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால், காலப்போக்கில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பதிலாக இது இருக்கும் என்று சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒருமுறை கூறியிருந்த நிலையில், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் நடைபெற இருக்கின்ற இந்த வாரத்தில் தான் இதே இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அதன் ஒரு ஹை லெவல் பிரீஃபிங்கும் கூட நடக்கலாம் என்று சொல்லியும் இப்போதே ஒரு சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த வாரம் வந்து பிரான்ஸும் கூட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியன் இந்த கான்ஃபிளிக்டுக்கான ஒரு சில தீர்வுகளை, அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்றை கொண்டு வருவதற்கான ஒரு சில சந்திப்புகளை நடத்தும் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கடந்த வருடம் இதே இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் நடைபெற்ற போது பிரான்ஸ் மற்றும் வெவ்வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அதனை வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கையும் கூட, அல்லது அந்த நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லியும் கூட அந்த நாடுகள், பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் அந்த பொதுச்சபை கூட்டத்திலே பாலஸ்தீன் அதை வந்து அங்கீகரித்திருந்தன என்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பல விடயங்கள் இந்த முறை இந்த வாரத்தில் நடைபெற இருக்கின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வாரா என்று சொல்லி இன்னமும் சரியாக தெரியவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய இதே நேரத்தில் தான் ஒரு அரசு முறை பயணமாக ஜி ஜின்பிங் வந்து வாஷிங்டனுக்கு செல்லுகின்றார் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெனரல் அசம்பிளியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுவாரா இல்லையா என்பது தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களினும் வழங்கப்படவில்லை. எனவே இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை அதன் உயர்நிலை பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற இந்த வாரத்தில் உலகத்தில் இரண்டு பெரிய வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் தனித்த நிலையில் சந்தித்தல் என்பது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பெரும் ஒரு சவால் மிக்க ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொல்லியும் கூட இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு முதலாவதாக செவ்வாய்க்கிழமை வந்து பிரேசில் அதன் பிரசிடென்ட் லூயிஸ் இனாசியோ லூலா ட சில்வா வந்து உரையாற்றப் போகின்றார் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு எதிர்வரும் வியாழக்கிழமை அவர் உரையாற்றப் போகிறார் என்று சொல்லி போகின்றார் என்று சொல்லியும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெனசுவலன் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகஸ் அவரும் கூட வியாழக்கிழமை உரையாற்ற இருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்காவினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த வெனசுவலன் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய நியூயார்க் அதிலிருந்து ஒரு சில மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய புரூக்ளின் சிறைச்சாலையில் அவர் இப்போது இருக்கின்றார். இந்த நிலையில்தான் வெனசுவலன் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகஸ் வந்து வியாழக்கிழமை நியூயார்க்கிலே உரையாற்றப் போகின்றார். அவர் உரையாற்றுவதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு ஒரு சந்திப்பையும் கூட செய்வார் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. இந்த நிலையில் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் அவரும் கூட வியாழக்கிழமை நேரடியாக அங்கு கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருந்ததாம். பெஞ்சமின் நேத்தன்யாஹுக்கு முதல் பிரேசில் மணிக்கோம் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு உரையாற்றுவதற்கு முன்பு அவரது உரை நடைபெறும் என்று சொல்லித்தானாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூயார்க்கு அவர் வருவதற்கான அந்த விசா அதனை மறுத்திருக்கின்ற நிலையில் அவர் காணொலியின் ஊடாக உரையாற்றலாம் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். கடந்த வருடம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு உரையாற்றிய போது இந்த பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் வந்து அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார்கள் என்பதையும் இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான சிக்கல்கள் நீடிக்கின்ற நிலையில்தான் இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த பொதுச்சபை கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வாரத்தில் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 10:26 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ. 647-532-2564. Legacy Learning Hub.ca.
5: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

0: நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் காலை 10:39.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன்
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 New Delhi Unit 67 Markham
5: 416-461-6401.
0: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:48. கனடாவில் வந்து 2 தடவைகள் ஒரு வருடத்தில் வரக்கூடிய அந்த நேர மாற்றம் கடும் விமர்சனங்களுக்கு உட்படுகின்றது. தொடர்ச்சியாகவே பல மாகாணங்கள் வந்து இப்போது இந்த நிரந்தர நேரம் அதனை கடைபிடித்தல் தொடர்பான நகர்வுகளுக்கான மாற்றங்களை செய்கின்றன. ஏற்கனவே ஒரு சில மாகாணங்கள் வந்து அதனை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. இந்த வகையில் தான் கடைசியாக கடந்த வியாழக்கிழமை மணிடோபா வந்து அந்த ஒரு மாற்றத்தை அறிவித்திருந்தது. நாங்கள் இனிமேல் எங்களது கடிகாரங்களை ஆண்டுக்கு இருமுறை மாற்றப்போவதில்லை, ஒரே நேரத்தை தான் கடைபிடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவித்தலை தான் மணிடோபா செய்திருந்தது. இருந்தாலும் அந்த நடைமுறை அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு சரியாக வருமா, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படும் என்பது தொடர்பான ஒரு சில ஆய்வாளர்களது எச்சரிக்கைகளும் இன்று வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. ஆண்டுக்கு 2 முறை செய்யப்படும் நேரம் மாற்றங்களை கைவிடுவதென்பது ஒரு சிறந்த நடவடிக்கைதான். இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு பதிலாக மணிடோபா வந்து இந்த டேலைட் டைமை ஏற்றுக்கொண்டிருப்பது தான் இங்கு இப்போது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது ஒரு தவறான தெரிவாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாணவர்கள் அதிகம் பாதிப்பை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான எச்சரிக்கைகள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் இன் டோனோ அதன் ஸ்லீப் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் இது தொடர்பாக முக்கியமான பல கருத்துக்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றார். கண்டிப்பாக நாங்கள் இது தொடர்பாக மீள சிந்திக்க வேண்டும் அல்லது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அந்த நேரமாற்றம் தொடர்பான அல்லது புதிய நேரத்தை ஏற்றுக்கொண்டமை தொடர்பான அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். வருடத்துக்கு 2 முறை நேரத்தை மாற்றாமல் இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நாங்கள் குளிர்கால மாதங்களுக்குள் நுழைய இருக்கின்ற நிலையில் காலை பொழுதில் மிக நீண்ட நேரத்திற்கு சூரிய ஒளி இல்லாமல் இருக்கின்ற போது அது கல்வி சார்ந்த சிக்கல்களுக்கும் மனச்சோர்வுக்கும் வழிவகுக்கும் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இஷ்யூஸ் வித் அகடமிக்ஸ் அண்ட் டிப்ரெஷன் அதை வந்து மாணவர்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். மிக கடுமையான குளிர்காலம் என்று சொல்லி பார்த்தால் அந்த காலத்தில் வந்து சன்ரைஸ் சூரிய உதயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு இருக்கும். எனவே இந்த நிலையில் அதற்கு முன்னர் மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு செல்ல வேண்டும் அல்லது சற்று இளம் வயதினர் வேலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வந்து மிக கடுமையான இருட்டில்தான் அந்த காலை இப்பொழுதில் தயாராகி அவர்கள் இந்த வேலைக்கோ அல்லது பாடசாலைக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு ஆரோக்கியம் தொடர்பான சிக்கலை அங்கு ஏற்படுத்தும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களது இன்டர்னல் கிளாக் இருக்கின்றது, 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கக்கூடிய உடலின் ஒரு முக்கியமான ஒரு கடிகாரம் சர்க்காடியன் ரிதத்தை அந்த ஆய்வாளர்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றார்கள். எனவே இந்த சர்க்காடியன் ரிதத்திற்கான ஒரு அறிவுறுத்தலை வழங்குவதோ அல்லது ஒரு சக்தியை வழங்குவதோ காலை நேரத்தில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சர்க்காடியன் ரிதத்தை பொறுத்தளவில் எங்களது உடலில் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கிளாக்காகத்தான் இருக்கின்றது. இது வந்து எங்களது ஸ்லீப் வேக் சைக்கிள், தூக்க விழிப்பு சுழற்சி மற்றும் வெவ்வேறு பயாலஜிக்கல் ப்ராசஸை வந்து அது ஒழுங்குபடுத்துகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த நிலையில் அது சரியாக இயங்குவதற்கு காலை பொழுதில் சரியான சூரிய ஒளி கிடைத்தல் அவசியமாகின்றது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு சிறந்த மனநிலையையும் அதிக ஆற்றலையும் அந்த சூரிய வெளிச்சம்தான் கொடுக்கின்றது. இந்த நிலையில் காலை நேரத்தில் முழுமையாக அதுவும் குளிர்கால மாதங்களில் இருட்டாக இருத்தல் என்பது இரவு நேர தூக்கத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் அல்லது தூக்க நேரத்தில் குறைவையும் ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் கனேடியன் ஸ்லீப் சொசைட்டி அதன் கிளினிக்கல் வைஸ் பிரசிடென்டும் கூட அறிவித்திருப்பதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த மாற்றங்கள் சரிப்பட்டு வருமா என்று சொல்லி நீங்கள் மறுபரிசீலனை செய்வது அவசியமாகின்றது என்பதை கூறியிருக்கிறார்கள். இது வந்து மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த அட்டெண்டன்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். அடிக்கடி அவர்கள் லீவு போடலாம் பாடசாலைக்கு போகாமல், அல்லது அங்கு பாடசாலைக்கு சென்றாலும் அங்கு அவர்கள் தூங்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். அதிக டிப்ரெஷனையும் கூட அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள்.
காலை வெளிச்சம் இல்லாததன் காரணமாக அடல்ஸும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனாலும் இந்த அடலசன்ஸ் அவர்கள் அந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமானதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மணிடோபா வந்து 1963 மே மாதம் 12 முதல் தடவையாக டேலைட் சேவிங் டைமை நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்கின்றது. ஆனால் அந்த காலம் தொடக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த நடைமுறையை மாற்றித்தான் இந்த ஃபோல் சீசனுக்கு நாங்கள் எங்களது கிளாக்கை மாற்றப்போவதில்லை, டேலைட் டைமையே தொடர்ந்து கடைபிடிக்கப் போகின்றோம் என்று சொல்லித்தான் கடந்த வாரம் வியாழக்கிழமை மணிடோபாவின் பிரீமியர் வாப் கினோ வந்து அறிவித்திருந்தார். பெர்மனன்ட் டேலைட் டைமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லித்தான் கூறியிருந்தார். மணிடோபாவில் வந்து அதுக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு ஒன்று மக்களிடையே செய்யப்பட்டது. 72,000 வாக்காளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் 92% இந்த சீசனல் டைம் சேஞ்சஸை முடிவுக்கு கொண்டு வேண்டும் என்று சொல்லித்தான் வாக்களித்திருந்தார்கள். அதே நேரம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் டைமை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது டேலைட் டைமை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று சொல்லி கேட்கப்பட்ட போது 58% பெர்மனன்ட் டேலைட் டைமை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுகின்றோம் என்று சொல்லியும் வாக்களித்திருந்தார்கள். எனவே இந்த நிலையில்தான் அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றமே தான் இப்போது பிரச்சனைக்குரியதாக மாறுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். காலையில் நாங்கள் எழுந்து வேலை செய்வதற்கு அதிக வெளிச்சம் தேவைப்படும். அதே நேரம் இரவில் நன்றாக தூங்குவதற்கு வெளிச்சம் குறைவாக இருப்பதும் கூட தேவைப்படும். ஆனால் இப்போதே இந்த நேர மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றமே அதற்கு நேர்மாறான நிலைமையைத்தான் வழங்குகின்றது. எனவே இது வந்து ஒரு தவறான நடவடிக்கையாகத்தான் இருக்கப் போகின்றது என்று சொல்லித்தான் ஆய்வாளர்கள் இப்போது மணிடோபாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாலை நேரத்தில் வந்து அதிக நேரம் வெளிச்சம் இருப்பதன் விளைவுகள் குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. எனவே அதிலும் கூட நாங்கள் அதிக அளவு நேரம் வந்து இயங்குகின்ற போது தூக்க நேரம் குறைகின்றது, அதுவும் பல சிக்கல்களை உருவாக்கும் என்பது தொடர்பாகத்தான் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மார்னிங் லைட் வந்து எங்களது உடலில் படுகின்ற போது அது எங்களது உயிரியல் கடிகாரத்தை சீரமைத்து நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நாள் முழுவதும் ஒரு ப்ரொடக்டிவாக இயங்குவதற்கான வாய்ப்பை வழங்கும். அதே நேரம் மாலையில் வந்து கொஞ்சம் இருட்டாக இருப்பதும் அவசியமாகின்றது. மாலை பொழுதில் வந்து நீண்ட நேரம் வெளிச்சம் இருத்தல் எங்களது தூக்கத்திற்கான அந்த ஸ்லீப் ஹார்மோன் இருக்கின்றது, அதனை குறைத்து எங்களுக்கான அந்த தேவைப்படக்கூடிய ஓய்வை வழங்காமல் தடுக்குகின்றது என்று சொல்லியும் கூட ஏற்கனவே கனேடியன் ஸ்லீப் ரிசர்ச் கன்சோர்டியம் அதன் சேர்மனும் கூட தெரிவித்திருப்பதை இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்பதைத்தான் மணிடோபாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பகல் நேரம் என்பது ஒளியின் ஒரு செயற்கையான ஒரு மறுசீரமைப்பு என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதை இங்கு சொல்லலாம். எனவே இந்த இயற்கை சுழற்சியிலிருந்து நாங்கள் விலகி நகர்கின்றோம் என்பதுதான் இப்போதைய கவலை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளை மட்டும் எங்களது பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒழுங்குபடுத்தவில்லை. எங்களது உடலின் ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாவற்றையுமே அதுதான் சீர்படுத்துகின்றது. ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுவதோ அல்லது நாங்கள் உண்ணக்கூடிய உணவை சமைபாடடைய செய்வதோ அல்லது நாங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருப்பதோ அல்லது ஒரு நாளில் வந்து சிறப்பாக செயற்படுவதோ கூட எங்களது பயாலஜிக்கல் கிளாக்கின் தாக்கத்தை பொறுத்து அல்லது அதன் செல்வாக்கை பொறுத்து சற்று வேறுபடலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் அது பாதிப்பானதாக இருக்கும் என்று சொன்னாலும் வயதானவர்களும் குழந்தைகளும் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் அதிக சென்சிட்டிவாக இருப்பார்கள், அவர்களுக்கு பாதிப்பு உயரலாம் என்பதைத்தான் இங்கு இப்போதே இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டியிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். கனடாவை பொறுத்தளவில் தொடர்ச்சியாகவே இந்த ஸ்டாண்டர்ட் டைம் தான் எங்களது இயற்கையான அந்த நேர மாற்றத்திற்கு ஏற்ப கடைபிடிக்கப்படுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஸ்டாண்டர்ட் டைமை தான் நாங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்லே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய ஸ்டடீஸ் ஏற்கனவே பல விடயங்களை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த சர்க்காடியம் ரிதம் வந்து சரியாக இயங்காமல் போகின்ற போது அது டயபெட்டீஸ், கார்டியோவெஸ்குலர் டிசீஸ், ஸ்ட்ரோக், வெயிட் ப்ராப்ளம்ஸ் போன்றவை வருவதற்கான ஆபத்தையும் கூட உயர்த்துகின்றமை தொடர்பாக இந்த ஆய்வுகள் வந்து நிரூபித்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:57 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. கொடைக்காலத்தின் நிறைவு நாள் திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சற்று குளிரான நிலைமையும் வழியிலே இருக்கின்றது. இலையுதிர்காலம் வருகின்றது என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையை தன் வழியிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொழுதில் தான் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-242-1212 என்ற தொலைபேசி இலக்கத்தை கலைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை என்று போலதான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் எதுவும் ஏற்பட போவதில்லை. 11 இப்போதைய வெப்பநிலை 9°C தான் இன்னும் நாங்கள் உணர்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே சிங்கிள் டிஜிட்டில் தான் உணர்நிலை இப்போதும் கூட நீடிக்கின்றது. அதிக முகில் கூட்டங்களும் இருக்கின்றது. இடையிடையே முகில் கூட்டங்களிடையே தென்படக்கூடிய ஒரு மங்கலான சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். பிற்பகலிலும் இதே நிலைமைகள் தான் தொடரும். முகில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகல் பொழுதை தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இடையிடையில் வெளிச்சம் தென்படும். 15 இன்று கூடிய வெப்பநிலையாக இருக்கும், 14 உணர இருக்கின்றோம். 10 இரவு பொழுதில் வெப்பநிலையாகவும், 7 இரவு பொழுதில் உடல்நிலையாகவும் இருக்கும். இன்றைக்கு 7:17 இரவு வேளை சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 22 ஃபோல் சீசனின் ஆரம்பமாக அமையப் போகின்றது. நாளைக்கு வந்து பிரதானமாக வெயில் இருக்கும். 16 வெப்பநிலையாகவும், 15 உடல்நிலையாகவும் இருக்க போன்றது. புதன்கிழமை சூரிய ஒளிச்ச முகில் இணைந்திருக்க போன்றது. வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்தின் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் உயர்கின்ற நிலைமையை தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். 17 புதன்கிழமையின் வெப்பநிலை, 16 உணரப்படும். வியாழக்கிழமை 17 உணரப்போன்றோம். பிரதானமாக வெயில் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிதியாக இருக்க போன்றது. 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 உணரப்போகின்றோம். வீக்கெண்டில் தான் 20 தாண்டிய உடல்நிலை மீண்டும் வருகின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தளவில் ஃபோல் சீசனின் முதலாவது வீக்கெண்டாக அமையப் போகின்றது. சனிக்கிழமை 21 உணரப்படும், வெயில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20-21 நாங்கள் உணரப்போகின்றோம். அன்றைக்கும் வெளிச்சம முகிலும் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் 2வது தடவை யூகேயில் வந்து விமான பயணங்கள் சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூவின் காரணமாக 2வது முறையாகவும் இந்த மாதத்தில் அங்கு பயணிகள் வந்து பெரும் தாமதங்களையும் அல்லது விமான சேவை ரத்துக்களையும் சந்தித்து வருவதாகத்தான் இப்போதைய இன்றைய செய்திகள் வந்து முக்கியமான செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாகத்தான் இந்த நிலைமை அங்கு ஏற்பட்டிருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதம் செப்டம்பர் 8 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு வந்து ஒரு மென்பொருள் சிக்கல் வழிவகுத்திருந்தது. எனவே அப்போது ஏற்பட்டிருந்த அந்த ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவுக்கும் இப்போதைய இந்த பிரச்சனைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லித்தான் நட்ஸ் என்று சொல்லி சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறது இன்றைய காலை பொழுதில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். தாங்கள் வந்து இப்போது அந்த சிக்கலை அடையாளம் கண்டிருக்கின்றோம். விரைவில் சேவைகள் மீண்டும் வளமைக்கு திரும்பும் என்று சொல்லித்தான் அது தெரிவித்திருக்கின்றது. அந்த சிஸ்டம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூவின் காரணமாகத்தான் இப்போது அந்த நிலைமை ஏற்பட்டு அது இப்போது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் கூட நட்ஸ் அறிவித்திருந்தாலும் கூட காலையில் ஏற்பட்டிருந்த அந்த ஒரு சிக்கல் வந்து தொடர்ச்சியாகவே யூகேயின் பல இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கும் அல்லது தாமதமாக்கப்படுவதற்கும் காரணத்தை ஏற்படுத்தியிருந்ததாம். குறைந்தது ஒரு 200 ஃப்ளைட்ஸ் வந்து இன்றைய தினம் ஃப்ளை பண்ணவில்லை, கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் யூகேயின் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த தாமதங்களின் மூலமாகவும் கேன்சலேஷனின் மூலமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பயணிகளுக்கான அந்த இழப்பீடுகள் வழங்கப்படாது, கம்பன்சேஷன் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கின்றது என்று சொல்லியும் கூட யூகே சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி தெரிவித்திருப்பதைத்தான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களில் அதுக்கான வாய்ப்பு உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:08 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
4: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள் உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
10: பூவே பூவே பெண் பூவே.
9: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:22 ஆகி இருக்கின்றது. புதிய ஒரு புலிப்பூனை இனம் ஒன்று ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொலிவியா இருக்கின்றது, அங்கிருக்கக்கூடிய அந்த கிளவுட் ஃபாரஸ்டில் வாழக்கூடிய ஒரு சிறிய ஒரு வயல்ட் கேட், ஒரு காட்டுப்பூனை ஒன்றுதான். இதற்கு முன் அறியப்படாத ஒரு புதிய இனம் என்று சொல்லி இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை இது தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக முதல் முறையாக ஒரு புதிய உயிரோடு இப்போது வாழக்கூடிய ஒரு பூனை இனம் ஒன்றுக்கு முறைப்படி விஞ்ஞான பெயரும் இடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வயல்கற்றை பொறுத்தளவில் பொலிவியாவில் வசிக்கக்கூடிய உள்ளூர் மக்களால் டில்காயோ என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதாம். சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைகர் கேட்ஸ் அந்த ஃபேமிலியின் ஒரு தனித்துவமான ஒரு இனமாகத்தான் இப்போது அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொலிவியாவில் இருக்கக்கூடிய அடர்த்தியான யுங்காஸ் ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய யுங்கா காடுகளில் அது வசிக்கின்றதாம். இந்த பிரதேசம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு மலைப்பாங்கனர் பிரதேசமாகத்தான் அது இருக்கின்றது. அதே நேரம் மிருகங்களால் அடிக்கடி மூடப்படக்கூடிய ஹை ஹியூமிடிட்டி அதிக ஈரப்பதன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட அது காணப்படுவதாக ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அங்குதான் இந்த சிறிய வயல்கேட் வந்து வாழ்வதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 46 சென்டிமீட்டர்ஸ் நீளமானதாகவும் ஒரு 3 பவுண்ட்ஸ் அடை கொண்டதாகவும் அது காணப்படுகின்றதாம். நாங்கள் வளர்க்கக்கூடிய டொமெஸ்டிக் கேட்ஸ் இருக்கின்றது, எனவே சராசரியாக இருக்கின்ற ஒரு டொமெஸ்டிக் கேட்டிலும் பார்க்க அது சிறியதாக காணப்படுகின்றது என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தாங்கள் வந்து இந்த பூனையின் ஜெனட்டிக் டேட்டாஸ் எல்லாவற்றையும் சரியாக ஆராய்ந்து உறுதிப்படுத்தியதுக்கு பிறகுதான் அது ஒரு தனித்த புதிய இனம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றோம் என்பதை விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கான சயின்டிஃபிக் நேம் என்று சொல்லி பார்த்தால் அந்த உள்ளூர் பெயரையும் சேர்த்து தானே அந்த விஞ்ஞான பெயர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. லெபாடஸ் டில்காயோ என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த சயின்டிஃபிக் நேமையும் கூட இப்போது அறிவித்திருக்கின்றார்கள். டில்காயோ என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஜேர்னல் கரண்ட் பயாலஜியில் தான் கடந்த வாரத்தின் இறுதி பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இந்த புதிய இனம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பூனையின் லைஃப் ஸ்டைல் தொடர்பாக இப்போது எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரிந்திருக்கின்றது. அதன் பயாலஜியையும் கூட நாங்கள் இப்போது தான் ஆய்வு செய்து வருகின்றோம். ஆனால் அந்த பூனையின் அந்த கழிவுகளை அல்லது எச்சங்களை வைத்து ஆராய்ந்த போது அவற்றின் சிறிய குறைத்துணிகள், ரோடன்ஸ் இருக்கின்றது எலி மாதிரியான அந்த சிறிய குறைத்துணிகளின் எச்சங்கள் இருந்திருக்கின்றதாம். எனவே அந்த குறைத்துணிகள் அவற்றின் அந்த உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் இப்போது நம்புகின்றோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த கேமரா ட்ராப் எவிடன்ஸ் அவற்றையும் வைத்து தொடர்ந்து அவற்றை ஆராய்ந்து பார்த்ததில் இவை வந்து இரவு பொழுதில் அதிகம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கலாம் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். டைகர் கேட்ஸ் புலிப்பூனைகள் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து கிரிப்டிக் ஸ்பீஷீஸ் என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது. அது என்னென்னு சொன்னால் அதன் அப்பியரன்ஸை வைத்து அவை புதிய இனம் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது, அல்லது இன்ன இனம் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது. இந்த உயிரியலாளர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் அவற்றின் அந்த ஜெனட்டிக் டேட்டாஸ் எல்லாவற்றையும் வைத்துத்தான் அவற்றினை புதிய இனங்களாக எங்களால் வகுக்க முடியும் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு வந்து டைகர் கேட்ஸ் ஒரே இனமாகத்தானாம் கருதப்பட்டது. அதுக்கு பிறகு ஜெனட்டிக் ஸ்டடிஸ் எல்லாம் செய்யப்பட்டுதான் அவற்றிலும் கூட மல்டிபிள் ஸ்பீஷீஸ் இருக்கின்றது என்று சொல்லி இப்போது புதிய இனங்கள் அறிவிக்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்குமே இந்த 2 டில்காயோஸை வைத்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய 2 அந்த வயல்கேட்ஸ் வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த கேமரா ட்ராப்ஸ் அது தந்திருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸும் கூட ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 2 லைவ் கேட்ஸில் ஒன்று வந்து ஒரு 10 வயதாக இருக்கக்கூடிய ஆண் என்று சொல்லியிருக்கிறார்கள். சேண்டாவர்டே வைல்ட் லைஃப் சாங்க்சுவரியில் அது இப்போது பாதுகாப்பாக இருக்கின்றதா. ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட பூனியாக அது அடையாளப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுவரிக்கு அது கொண்டு செல்லப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த
புதிய இனமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற டெல்காயோ என்று சொல்லி பார்த்தால், இது வந்து ஒரு 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏனைய அந்த டைகர் கேட்ஸிடம் இருந்து பிரிந்து தனித்த ஒரு இனமாக உருவாகி இருக்கலாம் என்று சொல்லித்தான் அதன் மரபணு பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் சொல்ல முடிவதாக அந்த விஞ்ஞானிகள் குழு அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு ஒரு புதிய பூனை இனம் இப்போது பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. 11:27 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirippor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: The station with the best music.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நேற்று இன்று நாளை அழித்துக் கொண்டிருக்கிறது திருடா திருடா திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றோம். நேரம் 11:40.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் காம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின்ஷ் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

11:48 நிமிடம் மிஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஜப்பானில் இப்போது ஒரு ஹை லெவல் அலர்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக பலமிக்க ஒரு டைஃபூன் வந்து டோக்கியோவை நெருங்கியிருப்பதன் காரணமாகத்தான் இப்போது ஒரு லெவல் 5 எமர்ஜென்சி அலர்ட்டை ஜப்பானின் மீடியோலஜிக்கல் ஏஜென்சி பிறப்பித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய ஒஷிமா இசு ஐலண்ட் பகுதியில் இருக்கின்ற ஒஷிமா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் மிக மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்பது தொடர்பான எதிர்குறல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 1.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்களது வாழ்விடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு உடனடி வேண்டுகோளும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக மோசமடையக்கூடிய நிலைமைகள் அங்கு ஏற்படலாம் என்று சொல்லித்தான் இப்போது ஜப்பானின் டோக்கியோ நகரை அண்மித்து கொண்டிருக்கக்கூடிய டைஃபோன் டூஜுவான் தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜப்பான் மீரியோலஜிக்கல் ஏஜென்சி தான் இப்போது ஹை லெவல் 5 எமர்ஜென்சி அலர்ட்டை பல பகுதிகளுக்கு விடுத்திருப்பதை காண முடிகிறது. டோக்கியோவிலிருந்து ஒரு 65 மைல்ஸ் தெற்காக இருக்கக்கூடிய இசு ஐலண்டில்தான் மிக அதிகமான பாதிப்புகள் உணரப்படலாம் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த ஏர்ஜென்ட் வார்னிங்ஸ் விடுக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் 1.6 மில்லியன் மக்கள் தங்களது வாழ்விடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கின்றது. 100,000,000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல விமான பயணங்கள் முழுமையாகவே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட தொடர்ந்து வெளியே படுவதை காண முடிகின்றது. அதே நேரம் ஜப்பானின் பசிபிக் கோஸ்ட் பகுதியில் மிக அதிகமான மழைக்கான சாத்தியங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை நேற்று முன்தினம் சனிக்கிழமை தொடக்கம் ஒரு சில பகுதிகள் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை ஏற்கனவே இந்த டிஜுவான் புயலின் காரணமாக சந்தித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் டோக்கியோ உட்பட பல பகுதிகளை இந்த புயல் நெருங்கி வருவதன் காரணமாக மிக அதிகமான மழையை இந்த பகுதிகள் பெறக்கூடும் என்று சொல்லியும் ஜப்பானின் மீட்டியோலஜிக்கல் ஏஜென்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த லீனியர் ரெயின் பேன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஜப்பானில் இப்போது பெரிய சிக்கலை உருவாக்குகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நேர்கோட்டு மழை பட்டைகள் என்று சொல்லித்தான் அது கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து திடீர் வெள்ளம் மற்றும் வெவ்வேறு மழை தொடர்பான பேரழிவு ஏற்படக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த லீனியர் பேன்ஸ் ஆஃப் ரெயின் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அது என்ன சொன்னால் அண்மைய ஆண்டுகளாக இந்த பெரும் சிக்கலை ஜப்பான் போன்ற நாடுகளில் ஏற்படுத்தி வருகின்றதாம். ஒரு சில மணி நேரங்களில் ஒரு குறுகிய பகுதியில் மிக மிக அதிகமான மழை பொழிகின்றமையைத்தான் இந்த மாதிரி குறிப்பிடுகின்றார்கள் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளியில் கலந்து கொள்வதற்கு ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர் சானி தகாச்சி நியூயார்க் செல்வதற்கு புறப்பட்ட போதும் கூட பல மணி நேரம் தாமதங்களே அவரும் கூட இந்த ஸ்டோமின் காரணமாக சந்தித்திருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். 11:52 ஆகியிருக்கின்றது. எரிபொருள் விலை மாற்றமில்லாமல் இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும் என்பதையும் சொல்கின்றார்கள். வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கின்ற கோடை காலத்தின் நிறைவு நாளைத்தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இடையில் தென்படுகின்றது. முகில் அதிகம் இருக்கின்றது. 12 வெப்பநிலை 11 தான் இப்போது உணர்கின்றோம். 15 வரை வெப்பநிலை உயர்ந்து 14 என்று கூடிய நிலையாக உணரப்படும். 7:17 இரவில் சூரியன் அஸ்தம் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipil Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350 seontax.ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம். நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்கிருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2026 ஆண்டின் திங்கட்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வளமை போன்ற ஒரு உற்சாகமான பரபரப்பான ஒரு திங்கட்கிழமை எப்படின்னு சொல்லலாம். என்ன வேலை பாடசாலைகள் என்று சொல்லி மீளவும் ஜே ஜே என்று ஆரம்பித்திருக்கிற இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கும் திங்கட்கிழமை அதிக உற்சாகத்தோடு ஆரம்பமாகி இருக்கும். சரி, அப்படியே வந்து வெளியில் வெதரும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் கொஞ்சம் குளிர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு வெதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடந்த வாரம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோல்டாக இருக்கும் ஒப்பீட்டளவில். இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் டிஜிட்டில் தான், கிட்டத்தட்ட 20 அண்மித்ததான ஒரு வெப்பநிலை தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 இருக்கிறது. இதற்கு முன்னர் பார்த்தா கொஞ்சம் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கும் வெப்பநிலை, இப்போ 13 வந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 15 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. அதே போன்று நாளைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் வரப்போகுது. மீளவும் 18 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. சூரிய வெளிச்சமும் இன்றைய விட கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்க போகிறது. நாளைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த பிரைட்னஸ் வந்து வருகின்ற செவ்வாய் வரைக்கும் 30 கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் தான் கொஞ்சம் 20 கிட்ட போகலாமான்ற மாதிரி வெதர் ஒரு 18-19 சொல்லியிருக்கோம். ஆனால் வெள்ளியில் இருந்து மீளவும் 20 மேலே நாங்கள் வெப்பநிலையை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு நாங்கள் அப்படியே வந்து எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் கூறப்படவில்லை. அடுத்த ஆசுவாசம் உங்களுக்கு. சரி, அதே போன்று நீங்களும் எங்களோட இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஏஸ்டெஃப்எம்.சிஏயும் இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாள்வதற்கு அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1216-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

பன்னிரண்டு மணி 5 நிமிடம் வழக்கமான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான் நீரஜா. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். வெளியே வந்து நாங்கள் வெப்பநிலையை பார்த்துட்டோம். வெளிச்சத்துக்காக அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். அதே வேளையில் இப்போது சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டொரண்டோனியன்ஸ், நீங்கள் வாக்களிப்பதற்கு தபால் மூலம் வாக்களிக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படி என்று சொன்னால், அதற்கான ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் செய்து கொள்வதற்கு இந்த வியாழக்கிழமை, அதாவது செப்டம்பர் 24 மாலை 4:30 வரை உங்களுக்கு நேரம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் toronto.ca/elections அப்படி என்று போனீங்கன்னால் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது ஒன்று தான் நீங்கள் நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய சிட்டியினுடைய ஒரு வெப்சைட்டாக இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இல்லாவிட்டால் ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைந்து போயிருக்கிற நேரங்கள் இப்போது என்று சொல்லி தெரியும். எது உண்மை எது பொய்யன்னே தெரியாத மாதிரி. சரி, இது வந்து toronto.ca/elections அப்படி என்று போனீங்கன்னா அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து வாக்களிப்பது, அது நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்க விரும்புகிறவங்களுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்து 24 வியாழக்கிழமை 4:30 நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:06 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி. Community Legal Services. 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில். வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில். வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring என்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: East FM 102.7.

12:20 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஆண்டாரியோ மாகாணம் வந்து புதிய ஸ்டாண்டர்டைஸ் என்ட்ரி லெவல் ட்ரைனிங்கை வந்து கமர்ஷியல் ட்ரக் டிரைவர்ஸுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றது. இந்த மாற்றங்கள் வந்து வருகின்ற ஆண்டு முதல் வரும் அப்படி என்று சொல்லி டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர் பிரப்மீட் சர்காரியா இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் வந்து ஆடிட்டர் ஜெனரல் ஷெல்லி ஸ்பென்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார், பல முக்கியமான விடயங்களை கவனிப்பதில்லை இந்த ட்ரக் பயிற்சி கொடுக்கின்ற நிறுவனங்கள். அதே போன்று இதை வந்து இரண்டு மாகாணம் ப்ரொவின்சியல் மினிஸ்ட்ரிஸும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, கொஞ்சம் ஒரு மேம்போக்காக இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். பல முக்கியமான விடயங்கள் வந்து இதில் அவதானிக்கப்படுவதில்லை, இதனால ஏராளமான விபத்துக்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, சில பரிந்துரைகளையும் செய்திருந்தார். மாகாண அரசாங்கம் இதனை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற வகையில் தான் இந்த மாற்றங்கள் இப்போது வருகின்ற ஆண்டு முதல் வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமர்ஷியல் ட்ரக் டிரைவர் ட்ரைனிங்கின் போது இந்த விடயங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து இதில் இந்த புதிய ப்ரோக்ராமில் ஃபேட்டிக் மேனேஜ்மெண்ட், அதாவது சோர்வு மேலாண்மை, அதே போன்று நார்தர்ன் ரூரல் அண்ட் ரிமோட் டிரைவிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ், மனித கடத்தல்கள் தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்வது, அதே போன்று புதிய மேண்டட்டரி ஏர் பிரேக் ட்ரைனிங் போன்றவையும் இதில் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு தேவையான பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. 12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முன்மொழிவிற்கு எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சி தலைவர் பியர் பொலிவியே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது மாநிலமாக ஒருபோதும் மாறாது என அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக மாற்றுவதற்கான யோசனையை முன்வைத்த நிலையில் அதனை பிரதமர் மாக்கானி வரவேற்றுள்ளதுடன் ஐரோப்பாவுடனான வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கனேடியன் நாடாளுமன்றத்தில் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக உள்ளது. நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிஷங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சஹ்ரான் ஹாஷிம் மற்றும் ஏனைய 7 தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து சதி செய்தல், அவர்களுக்கு துணை புரிதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் மீது சட்டமா அதிபர் 23,270 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மு க ஸ்டாலின் தலைமையிலான முன்னைய திமுக அரசிற்கும் முன்னாள் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு தற்போது கேரளா ஆளுநர் அர்லேகர் கேரளம் மற்றும் தமிழக ஆளுநராக செயற்பட்டு வருகின்றார். இந்நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் அறிவிக்கப்படுவார் என்று அரசு தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 1650
4: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426 416-788-2426.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
8: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
9: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
10: வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்து

0: காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

12:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது பார்த்தால் ஆண்டாரியோனுடைய மூன்றாவது கல்வி சங்கமும், அதாவது எஜுகேஷன் யூனியனும் வந்து இப்போது மூன்றாவது யூனியன் தங்களுடைய இந்த ஸ்ட்ரைக் வோர்டு நவம்பரில் நடைபெறுவது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நிறுவனங்கள் அறிவித்திருந்தன, அதாவது தி ஆண்டாரியோ இங்கிலீஷ் கேத்தலிக் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதே போன்று எலிமெண்டரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஆண்டாரியோ. இவையும் ஏற்கனவே இந்த நவம்பரில் ஸ்ட்ரைக் வார்ட்ஸை நடத்த தீர்மானித்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு வந்து மூன்றாவது ஆண்டாரியோ எஜுகேஷன் யூனியன் தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. இது 57,000 எஜுகேஷன் ஒர்க்கர்ஸை பிரதிநிதித்துவம் செய்கின்ற Canadian Union of Public Employees Ontario School Board Council of Unions branch, அதுதான் இந்த தங்களுடைய ஸ்ட்ரைக் மேண்டேட் தொடர்பான ஒரு வாக்கெடுப்பை தாங்கள் வருகின்ற நவம்பர் 4 தொடக்கம் 18 வரையில் நடத்த இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த 57,000 கல்வி பணியாளர்களும் தங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு வந்து இந்த வேலை நிறுத்த ஆணையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கான காலம் நவம்பர் 4-18 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி என்று சொல்லி பார்க்கையில், ஏற்கனவே மாகாண அரசாங்கத்திற்கும் இந்த கல்வி தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் ஆகஸ்ட் மாத இறுதியிலே வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிவிட்டனவாம், காலாவதியாகிவிட்டனவாம். அவர்களுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து புதிய ஒப்பந்தம் இதுவரையில் எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தாங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதா இல்லையா, தங்களுக்கு பொருத்தமான தங்களுக்கான அந்த புதிய ஒரு ஒப்பந்தம் வந்து எட்டப்படாவிட்டால் தாங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை தீர்மானிப்பதற்கான ஒரு வாக்கெடுப்பாகத்தான் இந்த நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற மூன்று வாக்கெடுப்புகளும் அமைய இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னர் அதனுடைய வாக்குகளின் அடிப்படையிலே ஸ்ட்ரைக் எப்போது நடைபெறும் அல்லது நடைபெறுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விவரங்கள் தொடர்ச்சியாக முன்வரும். அது இல்லாவிட்டால் அதற்கிடையிலே மாகாண அரசாங்கத்துக்கும் இந்த யூனியன்ஸுக்கும் வந்து ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டு விட்டாலும் இந்த ஸ்ட்ரைக் இடம்பெறாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் சரியாக ஒரு மணி. ஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலை 15 இப்போது உயர்வடைந்திருக்கின்றது. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலை 15 என்று சொல்லியிருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 16 வரை உயரலாம் ஒரு 4 மணி அளவில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 18 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றை விட கொஞ்சம் வெளிச்சம் இன்னும் அதிகமாக நாளைய நாள் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை நள்ளிரவுக்கு பின்னர். நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, அல்லது வந்து உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca இருக்கின்றது. eastfm-னுடைய ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் ஆப் ஸ்டோர்ஸில். அல்லது வந்து eastfm.ca-க்கு செல்வதன் மூலம் கூட நீங்கள் அங்கேயும் எங்களுடைய ஆப்பை வந்து இலகுவாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கின்றது, அதனுடாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரியும் இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி ஏழு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போது ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், தாங்கள் கனடாவிலிருந்து பெறுகின்ற பொட்டாஷினுடைய அதற்கு கொடுக்கின்ற விலையை விட குறைந்த விலையில் வந்து நாங்கள் வேறொரு நாட்டிடமிருந்து பொட்டாஷை வாங்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றாராம். இது வந்து தங்களுடைய விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் மிகவும் நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ட்ருத் என்று சொல்லப்படுகின்ற சோசியல் மீடியாவில் இது தொடர்பாக அவர் அறிவித்திருக்கின்றாராம். எந்த நாட்டிடமிருந்து இப்படி இவர் வாங்கியிருக்கிறார்னு சொல்லி பார்த்தால், பெலாரஸிடமிருந்து தான் இந்த அமெரிக்காவிற்கு தேவையான பொட்டாஷை வந்து தாங்கள் வாங்க இருக்கிறோம், கனடாங்களுக்கு தேவையில்லை என்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கின்றார். கெனடி அரசாங்கத்தின் தரவுகளின் அடிப்படையிலே பார்க்கையில் பொட்டாஷினுடைய முன்னணி ஏற்றுமதியாளராக கனடா இருந்து வருகின்றதாம். 2024 கிட்டத்தட்ட 22.9 மில்லியன் டன்களை வந்து ஏற்றுமதி செய்ததன் மூலம் உலகளாவிய ஏற்றுமதியில் 39% அதிகமான பங்கினை வந்து கனடா கொண்டிருக்கின்றதாம். இதிலே வந்து கனடாவினுடைய இந்த பொட்டாஷ் ஏற்றுமதியினுடைய முதன்மை இலக்கு வந்து அமெரிக்காவாகத்தான் இருக்கின்றதாம். அமெரிக்கா வந்து தன்னுடைய பொட்டாஷ் தேவையில் கிட்டத்தட்ட 85% வந்து கனடாவிடமிருந்து தான் இறக்குமதி செய்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே பொட்டாஷ் உற்பத்தியில் பார்க்கையில் ரஷ்யா முதலாம் இடத்தில் இருக்கின்றதாம், கனடா வந்து இரண்டாம் இடத்திலும் பெலாரஸ் வந்து மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பெலாரஸிடம் இருந்துதான் குறைவான விலைக்கு கனடாவுக்கு பே பண்ணுறதை விட தாங்க குறைஞ்ச விலையில் தங்களுக்கு தேவையான பொட்டாஷை வாங்குவதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டை தான் நாங்கள் மேக் பண்ணுவதில் இப்போது மும்முரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றாராம். ஆனால் ஏற்கனவே வந்து இந்த எதிர் வரிகளெல்லாம் விரிக்கும்போது எங்களுடைய கனடாவினுடைய ஆல்பர்டா முதல்வர் அதே போன்று சஸ்கச்சுவான் முதல்வர் ஆகியோர் வந்து இது தொடர்பாக தங்களுடைய கரசனைகளை வெளியிட்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், தங்களுடைய முதன்மையான அந்த இறக்குமதியாளர்களாக வந்து அல்லது தாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இது வந்து அமெரிக்கா இருக்கின்றது. ஆகவே இது வந்து தங்களுக்கு இதிலே வந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பதாக இருந்தால் அது தங்களுடைய மாகாணங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள். நாட்டுக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்டாரிய முதல்வர் டாக் ஃபோர்டு அவர்களோ அமெரிக்காவிற்கான மின்சாரம், எண்ணெய், இந்த முக்கியமான கனிமங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் அவங்க ரெண்டு பேரும் இது தொடர்பாக ஏற்கனவே ஜூன் மாதத்தில் தெரிவித்திருந்தார்களாம். கனடாவில் இருக்கின்ற 10 பொட்டாஷ் சுரங்கங்களில் வந்து சஸ்கச்சுவான் மாகாணத்தில் தானாம் இருக்கின்றனவாம் 10 சுரங்கங்கள். இதிலே வந்து கனடாவிலிருந்து அமெரிக்கா பெற்றுக்கொள்கின்ற பொட்டாஷ் தேவையிலே 86% அதிகமானதை வந்து சஸ்கச்சுவான் தான் வழங்குகின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இப்படி இந்த ஏதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனைகள் வந்தால் அது வந்து வேலை இழப்புகளை கொண்டு வரும், விலை உயர்வுகளை கொண்டு வரும், அதே போன்று உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அதை வந்து நிறுத்தி வைக்கிறதையோ ஏற்றுமதி வரிகளை கொடுக்கிறதையோ வந்து தாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்ததாம். இருந்தாலும் இந்த நிலையில தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். சரி, பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் என்ன நடைபெறும், அல்லது வந்து உண்மையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்படத்தான் இருக்கின்றதா இல்லையான்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். 1:11 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-046-2-416-2-1-2-1-0-4-2-1-0-4-6-2. Some condition apply.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421-416-626-8421.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின்.
9: மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
10: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஒரு மணி 24 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே ஆண்டாரியோ அரசாங்கம் வந்து டிக்கெட் ரீசெல்லர் ஸ்டப் ஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பெனிக்கு, அதாவது ஸ்டப் ஹப் கனடா லிமிட்டெடுக்கு வந்து $20,000 வந்து தண்டம் விதித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், ஆண்டாரியோ அரசாங்கம் ஏற்கனவே தொடர்பாக ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த நிகழ்வுகள் நடைபெறும் போது இந்த ரீசெல்லர்ஸ் அதனுடைய ஒரிஜினல் விலை, அதாவது அந்த அசல் விலை என்று சொல்வார்களே, ஃபேஸ் வேல்யூ, அதை விட அதிகமாக இந்த டிக்கெட் ப்ரைஸஸை வந்து விற்கும்போது அதற்கான தண்டப்பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு சட்டமூலம் ஒன்றினை. அதன் அடிப்படையிலே தான் இந்த $20,000 வந்து ஸ்டப்ஹப் கனடா லிமிட்டெடுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் என்ன ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படவில்லை. செப்டம்பர் 9 இந்த தண்டப்பணம் இவர்களுக்கு ஃபைன் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமான விலைக்கு வந்து டிக்கெட் வித்தது அப்படின்னு சொல்லியும், அடுத்த 10,000 வந்து எந்தவித ஒரிஜினல் ப்ரைஸுக்கான ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு டிரான்சக்ஷனை வந்து இவர்கள் நடத்தி இருந்ததற்காக வந்து இந்த அடுத்த 10,000 அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. எந்த இவெண்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லி நாம் தெரிவிக்கப்படவில்லையாம். இந்த நிலையில் தான் இந்த $20,000 வந்து ஸ்டப்ஹப் கனடா லிமிட்டெடுக்கு வந்து விதிக்கப்பட்டிருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்கம், மாகாண அரசாங்கம் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து ஸ்டப்ஹப் உட்பட 27 இந்த டிக்கெட் ரீசெல்ல இணையதளங்களுக்கு வந்து இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருந்ததாம். அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக யாராவது இப்படி விற்கிறீங்கன்னு சொன்னால் அது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார்கள் கடிதங்களை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே சீட்ஹீக் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணையதளத்துக்கு வந்து $25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கின்றது, அதாவது வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே ஆக இருக்கின்றது. நாங்கள் நன்றி சொல்கின்ற ஒரு நாள். பல விடயங்களுக்கு எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உதவியிருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்கின்ற ஒரு பொழுதாகவும் இது இருக்கின்றதாம். சரி, எல்லாருக்கும் சேர்த்து எல்லா நன்றிக்கும் வந்து இந்த நன்றி பாடலையும் நாங்கள் கேட்கலாம். இன்றைக்கு வந்து வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே ஆக இருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோடை விடுமுறைக்கு பின்னர் கெனடிய நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகின்றது. பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய விரிவான சட்டமூலத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த சட்டம் தொழிலாளர் பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் என அரசு கூறும் நிலையில் வேலைநிறுத்த உரிமையை பாதிக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றமும் இந்த நாடாளுமன்ற அமர்வில் முக்கிய விவகாரமாக உள்ள நிலையில் புதிய எரிபொருள் வரிச்சலுகை சட்டமூலத்தையும் இலையுதிர்கால வரவு செலவு திட்டத்தையும் அரசு கொண்டுவரவுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜன் தொடர்பாக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அவசியமான ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ச்சியான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சவுத்திடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் விளாடிமிர் புட்டினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் 450 இடங்களில் 355 இடங்களை புதினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. கடந்த 2021 ஆண்டில் இடம்பெற்ற தேர்தலில் 324 இடங்களை ஐக்கிய ரஷ்யா கட்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
8: ஈஸ்ட் எஃப்எம்.

1:43 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்படி வந்து இனி வர இருக்கின்ற ஃபோல் சீசனில் என்னடா சம்மருக்கு நாங்கள் விட கொடுக்க வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தாலும் நாளைக்கு ஒஃபிஷியலாக வந்து ஃபோல் சீசன் ஆரம்பிக்க இருக்கிறது. சரி, இந்த நிலையில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்க வேண்டாம், குளிர்காலத்தை நாங்கள் வரவேற்க போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த ஃபோல் சீசன்லேயே ஒரு அழகான ஒரு விடயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அழகழகாக கலர்ஃபுல்லான நாங்கள் வடிவான காட்சிகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஃபோல் சீசனில் தான் இருக்கும். நிறைய இடங்கள்லேருந்து ஷூட்டிங்குக்கெல்லாம் இப்படியான ஃபோல் கலர்ஸை பார்ப்பதற்கு அங்கங்கெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வருவதும் தெரிந்த விடயம். கனடாவிலையும் இதுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போது அண்மையிலே வந்து ஒரு விடயம் கூறியிருக்கிறது, வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பாட்ஸ் ஃபார் ஆட்டம் வாக்ஸ். இந்த ஆட்டம் சீசனில் வந்து ஒரு காலாரம் நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சிறந்த இடங்களாக கனடாவிலும் 3 பார்க்ஸ் இருக்கின்றன. அங்கங்கே லோக்கல்ஸில் கூட இருக்கும். இருந்தாலும் உலக தரத்தில் பார்க்கையிலேயும் வந்து இப்படி 3 இடங்கள் கனடாவுக்குள்ளே இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. சரி, எங்கே அப்படி உலகத்தரம் வாய்ந்த அந்த 3 இடங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த ரேங்கிங் வந்து ஐஸ்லாண்டு அந்த அமைப்பு தான் தெரிவித்திருக்கின்றது. 50 நிறைய பேர்னால் அறியப்பட்ட இந்த இடங்களை வந்து இவங்க கணக்கெடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து எங்களுடைய கனேடியன் பாக்ஸும் வந்து 3 முதல் டாப் 10க்குள்ளே வந்திருக்கின்றன என்பது எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதில் வந்து முதலாவது இதை என்ன சொல்லி பார்த்தா, ஒன்டாரியோக்குள் இருக்கின்ற அல்கன்குயின் ப்ரொவின்ஷியல் பார்க் 4 இடத்திற்கு வந்திருக்கின்றதாம். டாப் 10க்குள்ளே வந்து 3 இடம் கனடாவில் இருக்கின்றன என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அல்கன்குயின் ப்ரொவின்ஷியல் பார்க் ஒன்டாரியோவில் இருக்கின்றது. இது வந்து 4 இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்தது வந்து குபேக்கில் இருக்கின்ற லா மரீஸ் நேஷனல் பார்க், இது வந்து 9 இடத்தை பிடித்திருக்கின்றதாம். 10 இடத்திற்கு நோவா ஸ்கோஷியாவில் இருக்கின்ற கேப் பிரிட்டன் ஹைலண்ட்ஸ் நேஷனல் பார்க் வந்திருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, முதலிடத்தில் எந்த பார்க் அப்படின்னு சொன்னால், யுஎஸ்னுடைய ஒரு பார்க் தான், அகாடியா நேஷனல் பார்க் வந்து முதலிடத்தை பிடித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க.

இருக்குது. இரண்டாவது வந்து சைனாவில் இருக்கின்ற ஒரு பார்க் மெட்டானியோ கிரேட் வால். இந்த பார்க் தான் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:45 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 647-302-5748 camsonics.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க அதே 102.7 இருக்கின்றது. அதே வரையில் தொடர்பு இல்லைக்காங்க அலைங்கால அல்லது உலகத்தின் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். ஆப் ஸ்டோர்ஸில் அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் மூலம் கூட நீங்கள் இந்த ஆப்பை வந்து இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதி மாத செய்திகள் காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை நள்ளிரவுக்கு பின்னர். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 2 மணி 1 நிமிடம்.

2:07 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த கோடை விடுமுறையெல்லாம் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு திரும்பியிருந்தாங்க ஏற்கனவே. இந்த நிலையில் வந்து இப்போது இன்னும் சிலரும் வேலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் தான். இன்றைக்கு வந்து அரசாங்க பாராளுமன்றம் வந்து மீளவும் கூடுகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம பிரேக்குக்கு பின்னர் இன்றைக்கு வந்து இவர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்தில் கூடுகின்றார்கள். இதிலே பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மாக்கானி அவர்கள் கூட தெரிவித்திருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிலே வந்து பல ஆண்டுகளாக இல்லாத அளவிலே முக்கியமான சட்ட மூலங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கவர்மெண்ட் ஹவுஸ் லீடர் ஸ்டீவன் மேக்கினன் இவரும் வந்து உறுதியளித்திருந்தார். முக்கியமான பொருளாதார தொடர்பான எக்கனாமிக் லெஜிஸ்லேஷனும் வர இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த ஃபோல் பார்லிமெண்ட் சிட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கே சொல்லத்தக்கது. அதே வேளையில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃப்ரான்சுவா ஃபிலிப் கேம்பெயின் இவரும் வந்து இந்த கார்பன் வரி விலக்கு அதை நீட்டிப்பது தொடர்பான ஒரு பில்லை வந்து தான் தயார்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று ஃபோல் பட்ஜெட்டையும் வந்து சமர்ப்பிப்பதற்கான வேலையில் தான் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினுடைய அறிக்கை, புதிய அறிக்கை ஒன்று என்ன தெரிவித்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், 1 கனேடியன்ஸ், கிட்டத்தட்ட 1 கனேடியன்ஸ் வந்து கெனேடியனை பார்க்கையிலே அன்அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் தான் இவர்கள் வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதாவது கட்டுப்படியாகாத ஒரு விலையில தான் இருக்கின்ற வீட்டு வசதிகளில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1/4, அதாவது 23.2% அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இது வந்து 2024 பார்க்கப்பட்டிருக்கிறது. 2022 ஒப்பிட்டு பார்க்கையில் இது வந்து அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் 2022 22% இருந்திருக்கின்றது இந்த அன்அஃபோர்டபிலிட்டியில் வசிக்கின்ற கெனடியனுடைய வீதம். ஆனால் 24 பார்க்கையில் 23.2% உயர்வடைந்திருக்கின்றதாம். இன்றைய நாள் இந்த அறிக்கையை வந்து புள்ளி வீரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதிலே இன்னும் பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. விரிவாக என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், தங்களுடைய வருமானத்தில் 30% அல்லது அதற்கு குறைவாக இருக்கின்ற அந்த வீட்டு செலவுகளுக்கு செலவழிக்கின்ற குடும்பங்களைத்தான் மலிவு விலை வீடுகளில் வசிக்கிறதாக ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வரையறுக்கின்றதாம். இதன் அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சொந்த வீடு வைத்திருப்பவர்களை விட வாடகைக்கு வசிப்பவர்கள் அதிக அளவு கட்டுப்படியாகாத வீடுகளில் வசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது இந்த அறிக்கை. 2014 கனடாவில் இருக்கின்ற மொத்த குடும்பங்களில் 1/3 அதிகமானவை, 36.6% வீட்டு கடன் பெற்ற வீட்டு உரிமையாளர்களாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. மோர்கேஜ் பெற்ற வீட்டு உரிமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று 27.8% பேர் வீட்டு கடன் இல்லாத வீட்டு உரிமையாளர்களாக இருந்திருக்கின்றார்களாம். அதே போன்று 31.3% தனியார் சந்தையிலே வாடகைக்கு வசிப்பவர்களாக இருந்திருக்கின்றார்களாம். அதே வேளையில் வீட்டு கடன் பெற்றிருக்கின்ற வீட்டு உரிமையாளர்களும் அவர்களுக்கான அந்த கட்டுப்படியாகக்கூடிய தன்மை மோசமடைந்திருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஏனென்று சொன்னால் இதிலே கால்வாசிக்கும் அதிகமானோர், 26.1% கட்டுப்படியாகாத வீடுகளில் தான் வசித்து வருகின்றார்கள். 2022 ஒப்பிட்டு பார்க்கையிலே இது அதிகமாக இருந்திருக்கின்றது, கிட்டத்தட்ட 3%. COVID-19 பின்னர் வந்து அந்த நேரத்திலேயே வந்து இந்த மோர்கேஜ் ரேட் எல்லாம் குறைவடைந்திருந்தது, வட்டி வீதங்கள் குறைவடைந்திருந்தன. ஆனால் 2024 பார்க்கையில் நிறைய பேர் வந்து தங்களுடைய மோர்கேஜை வந்து பெரிய வட்டி வீதங்கள், அதிகரித்த வட்டி வீதங்களில் தான் ரினியூ பண்ணியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் 1/3 அதிகமானவர்கள் இப்படி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இந்த மோர்கேஜை வந்து ரினியூ பண்ணியிருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 ஒப்பிட்டு பார்க்கையில் இது வந்து 7.9% அதிகம் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முன்மொழிவிற்கு எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சி தலைவர் பியப் ஒலிவே நம்பிக்கை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது மாநிலமாக ஒருபோதும் மாறாது என அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக மாற்றுவதற்கான யோசனையை முன்வைத்த நிலையில் அதனை பிரதமர் மாக்கானி வரவேற்றுள்ளதுடன் ஐரோப்பியாவுடனான வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கனேடிய நாடாளுமன்றத்தில் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக உள்ளது. நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிஷங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சஹ்ரான் ஹாசிம் மற்றும் ஏனைய 7 தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து சதி செய்தல், அவர்களுக்கு துணை புரிதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் மீது சட்டமா அதிபர் 23,270 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மு க ஸ்டாலின் தலைமையிலான முன்னைய திமுக அரசிற்கும் முன்னாள் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு தற்போது கேரளா ஆளுநர் அர்லேகர் கேரளம் மற்றும் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகின்றார். இந்நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் அறிவிக்கப்படுவார் என அரசு தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது

சரி, இந்த வழியில பார்க்கலாம். எங்களுக்காவது கேஸ் பிரைஸ் வந்து கூடுது குறைது சாதாரண எரிபொருள். ஆனால் டீசலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது கடந்த வாரத்திலிருந்து. இந்த நிலையில தான் இப்போது கெனடியன் ட்ரக் டிரைவர்ஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு குரூப் சொல்லியிருக்கின்றது. இப்படி டீசல் விலை வந்து ஸ்கை ராக்கெட்டிங் பிரைஸை எட்டி கொண்டிருந்தால், அதிக உயர்வான விலைகளை எட்டி கொண்டிருந்தால், இது வந்து அடுத்ததாக பாதிக்கக்கூடியது யார் என்று சொன்னால் கன்சியூமர்ஸை, அதாவது மளிகை பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த ட்ரக்ஸ் தான் இவற்றையெல்லாம் எடுத்து வருவது தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையில தான் மாகாண மற்றும் மத்திய அரசாங்கம் இதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பாதிப்புகள், இந்த விலை உயர்வு வந்து கன்சியூமர்ஸுக்குத்தான், வாடிக்கையாளர்களுக்கு, நுகர்வோருக்குத்தான் சென்று சேரும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இந்த வேளையிலே இன்றைக்கு வந்து ஸ்காப்ரோவிலே ஒரு நண்பகல் 12:30 அளவிலே வார்டன் அண்ட் சென்ட்லே அவென்யூ பகுதியில் ஷூட்டிங் இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதாம். இதில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள் போலீசார். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. அங்கே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இன்னொரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இருக்கிற நிதி நிலையில் வந்து மக்கள் கொஞ்சம் தங்களால் முடிந்த அளவுக்கு பணத்தை சேமிப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது கனடாவிலே பரவலாக பல இடங்களில் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே லூலு லெமன் ஆகட்டும், அல்லது வந்து ஐக்கியா, கனடா கூஸ் இப்படி என்று சொல்லி பல முக்கியமான பிராண்ட்ஸ் வந்து தங்களுடைய ரீசேல் சந்தைகளை வந்து விரிவுபடுத்தி வருகின்றார்களாம். ஏனென்று சொன்னால் மக்கள் அதனை அதிகம் பேர் நாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நல்லபடியும்தான். இது என்னன்னு சொன்னால், சிலருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தாலும் இந்த லேண்ட்ஃபீல்டுக்கு செல்கின்ற வேஸ்டும் குறைக்கப்படும். அதே போன்று மக்கள் சிலர் வந்து இந்த பணத்தை சேமிப்பதற்காக இப்படியான தங்களுடைய அடுத்த பிளான் பி என்ற மாதிரி அதை செய்கின்றார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே இன்றைக்கு வந்து கனடாவினுடைய ஆளுநர் நாயகம், அதாவது லூயிஸ் ஆபர் அம்மையார் அவர்கள் டொரண்டோவிற்கு தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றாராம். இவருக்கு வந்து வாய்ஸ் ரீகல் சல்யூட்டும் வழங்கப்பட்டு 21 கன் சல்யூட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கான வரவேற்பு அவ்வாறு அமைந்திருக்கின்றது. 2:49 வந்தபடியத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
10: நன்றி நீரஜா. நேரம் 3:02, 3 மணியிலிருந்து 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கோடு நின்றிருக்க போறீங்க. சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், நிலை 14 உள்ளது. இன்று இரவு 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 416-824-1212 மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள stfm102.7@gmail.com. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்னைக்கும் திசையெங்கும் கிழக்குல வர இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக. அளிக்கின்றது பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

அழித்தது புத்தம் புதிய பாடல் பத்தா திரைப்படத்திலிருந்து சாயபயங்கர் இசையில் அழித்தது பாடல் இது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்துடலாம். இந்த வாரமும் ஏராளமான ஆங்கில திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அந்த வரிசையில் ஐந்தாவது இடத்துல கயோட்டி வர்சஸ் ஆக்மே திரைப்படம் 4.5 மில்லியன் டாலர்களையும், நான்காவது இடத்துக்கு இந்த முறை ஒடிசி திரைப்படம் 4.9 மில்லியன் இந்த வார இறுதியில் பெற்றிருக்கு. மூன்றாவது இடத்துல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த வார இறுதியில் 6.5 மில்லியன் டாலர்களை வசூல் செய்து இதுவரைக்கும் 945 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது. அதே நேரம் இரண்டாவது இடத்துல பிராக்டிக்கல் மேஜிக் 2 12 மில்லியன் டாலர்களை இந்த வார இறுதியிலையும் மொத்தமாக 50 மில்லியன் டாலர்களை வசூல் எடுத்திருக்கின்றது. அதே மாதிரி இந்த வாரம் வெளியான ரெசிடென்ட் ஈவில் திரைப்படம் 60 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கின்றது. ஸோ இந்த திரைப்படம் தான் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜாக் கிரெகர் இயக்கத்தில் ஆஸ்டின் ஆப்ராம், ஜாக் ஷெரி, காலி ரேஸ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகி இருக்கும் இந்த திரைப்படம் ரெசிடென்ட் ஈவிலில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, ஜாம்பி அவுட் பிரேக் அப்படின்னும் போது இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கதை வைஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுட்ருக்கு. இந்த வாரம் முதலாவது இடத்த பிடிச்சிருக்கு. 3:09 இது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. வழக்கின்றது ஜனநாயகன் திரைப்பட பாடல்.

0: இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் காம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சி.
1: 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
2: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்டர்.

3:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமேன் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் அட்லி இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாக காத்துட்டு இருக்க திரைப்படம் ராக்கா. இந்த திரைப்படம் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 15 ஒரு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்கு. ஒரே நேரத்தில் அதிகமானவர்களை மோஷன் கேப்சர் பண்ணது இந்த திரைப்படத்தின் மூலம்தான். சுமாராக 37 பெர்ஃபார்மன்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லி இதில் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சாதனையை படைத்து இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கான சான்றிதழை இன்னைக்கு திரைப்பட இயக்குனர் அட்லி மற்றும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் அல்லு அர்ஜுன் பெற்றுக்கொண்டாங்க. இந்த திரைப்படத்தில் அல்லு அர்ஜுனுடன் தீபிகா படுகோனும் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க இருக்காங்க. 2027 ஒரு மிக பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேன் இண்டியா மூவியாக இந்த திரைப்படம் இருக்கு. அண்ட் இசை சாயபேங்கர் அண்ட் இந்த திரைப்படத்தோட கிராஃபிக்ஸுக்கு மட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி த்ரில்லராக இருக்க போது இது வந்து அட்லீட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இன்னொரு மைல் கால் இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். 3:21 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு ஒழிக்கின்றது மகுடம் திரைப்பட பாடல்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோடை விடுமுறைக்கு பின்னர் கனேடிய நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய விரிவான சட்டமூலத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த சட்டம் தொழிலாளர் பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் என அரசு கூறும் நிலையில் வேலைநிறுத்த உரிமையை பாதிக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றமும் இந்த நாடாளுமன்ற அமர்வில் முக்கிய விவகாரமாக உள்ள நிலையில் புதிய எரிபொருள் வரிச்சலுகை சட்டமூலத்தையும் இலையுதிர்கால வரவு செலவு திட்டத்தையும் அரசு கொண்டுவரவுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜன் தொடர்பாக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர குமரதிச நாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அவசியமான ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ச்சியான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுர குமரதிச நாயக்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். அதேவேளை அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சவுத்திடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் விளாடிமிர் புட்டினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் 450 இடங்களில் 355 இடங்களை புட்டினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. கடந்த 2021 இடம்பெற்ற தேர்தலில் 324 இடங்களை ஐக்கிய ரஷ்ய கட்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs in வழக்கமான $8,900 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647-268-2710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 Get approval within 24 hours Funded within 72 hours
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: Mortgage Solutions கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
7: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. East FM.ca. East FM.ca.

3:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசஃபமின் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் ஸ்டார்பாக்ஸ் இப்பொழுது ஒரு எம்ஓயூவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சைன் அப் ஆகியிருக்கு. இதனால் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் சென்னையில் உருவாக போகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. யூஎஸ் ஹெட்கோர்டர்ட் காஃபி ஜாயிண்டான இந்த ஸ்டார்பாக்ஸ் காஃபியானது ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எம்ஓயூ. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஹை பேயிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 800 டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதனால் உருவாகக்கூடும் அப்படின்றதையும், இந்த ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னைக்கு ஸ்டார்பாக்ஸ் காஃபி அண்ட் கைடன்ஸ் குழுவோட கையொப்பமிட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, 800 புதிய வேலைவாய்ப்புகளும் இதனால் உருவாகக்கூடும். அது மட்டும் இல்லை, ஸ்டார்பாக்ஸ்ட இந்த புதிய ஸ்டேட் ஜிசிசி எக்கோ சிஸ்டமும் தமிழ்நாடோட எமர்ஜென்ஸ் குளோபல் டெக்னாலஜியும் இணைந்து ஒரு புதிய வாய்ப்புகளை மட்டும் இல்லாமல் ஒரு புதிய விதமான ஒரு என்வாயர்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இது அமையும் அப்படின்றது நம்பப்படுகிறது. 3:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. ஒழிக்கின்றது பாடல் கண்களால் கைது செய்ய திரைப்படத்திலிருந்து.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், நிலை 14 உள்ளது. இன்றிரவு 14 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறதாக எதிர்பார்ப்பு கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கு தான் தி லாஸ்ட் டே ஆஃப் சம்மர். ஸோ நாளையோடு வந்து ஒஃபிஷியலாக ஃபால் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஒஃபிஷியல் ஃபால் வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார வீக்கெண்ட் தான். எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்துக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு 416-284-1232, மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள eastfm102.7@gmail.com. இந்த நேரத்தில் ஒரு புதிய ஒரு விலங்கு இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொலிவியாவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பூனை இருந்ததான். அந்த பூனையை வந்து பார்க்கும் பொழுது தான் இது ஒரு புதிய வகையான ஒரு ஸ்பீசிஸாக அடையாளப்பட்டிருக்கு. இதை லெப்பர்டஸ் டர்காயோ அப்படின்னு அழைப்பாருங்களாம். இப்போ பொலிவியாவில் இருக்கிற சென்டிவர்டேங்கிற வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் தான் இந்த பூனை வாழ்ந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைனியஸ்டான இருக்கிற இந்த பூனை வந்து ஒரு 2 கிராஸ்ன்றதுனால இதோட உணவு ஹேபிட்டாட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது இந்த சாங்சுரியில இப்போ மானிட்டர் பண்ணிட்டு வராங்களாம். இந்த மணி நேரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஒலிக்கின்றது பாடல் அதிரடிப்படை திரைப்படத்தில் இருந்து.

அளித்தது வான்மதி திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. இந்தியாவில் கன்னியாகுமரி மாவட்டம் கடையால மூடு அருகே வந்து கோதை ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 ஆண்டுகளாக பொதுமக்களை வந்து ஒரு பெரிய முதலை வந்து அச்சுறுத்தி வந்ததான். இந்த அச்சுறுத்தி வந்த முதலையை இப்பொழுது வனத்துறையினர் பிடித்துள்ளனர். அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து இந்த முதலை உலா வருவதால் அச்சத்திலேயே வந்து இருந்ததாகவும், இதனை அடுத்து முதலையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் ஆற்றுப்பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்ததோடு தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு வந்தாங்களாம். இந்த நிலையில் இன்று ஒரு நடைக்கல் ஆற்றுப்பாலம் அருகே வனத்துறையினர் விரித்திருந்த வலையில இந்த முதலை சிக்கியிருக்கு. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் முதலையை பாதுகாப்பாக மீட்டிருக்காங்க. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பகுதி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துள்ளதால் பொதுமக்கள் வந்து இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4:12, இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. அளிக்கின்றது இந்திரா திரைப்பட பாடல்.

0: நாட்டு நாலு விஷயம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம் 437-860-7002
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7

4:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் ஜப்பானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அமைதி பெருங்கடல் கடற்கரையை நோக்கி வந்து ஜுஜுவான் என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி புயல் நகர்ந்து வரும் நிலையில் தலைநகர் டோக்கியோவை உள்ளடக்கிய காந்தோ பிராந்தியம் மற்றும் கிழக்கு ஜப்பானில் பல பகுதிகளில் கடுமலை காற்று மற்றும் மண் சரிவு அபாயம் குறித்து வானிலை ஆய்வு மையம் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஜுஜுவான் புயலானது டோக்கியோ பெருநகர பகுதியை நோக்கி நெருங்கிறதுனால தான் வானிலை நிலைமைகள் வந்து அதிவேகமாக மோசமடையக்கூடும் எனவும் நம்பப்படுகிறது. ஜப்பானில் சமீபத்திய ஆண்டுகளில் பெரும் கவலையை ஏற்படுத்தி வரும் நேரியல் மலைப்பட்டைகள் வந்து உருவாகக்கூடும் என்றதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விடுமுறை தினங்களை குறிவைத்து இந்த புயல் காரணமாக டோக்கியோட பூங்காக்கள் கண்காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து சேவைகளும் ஓரளவு இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 4:26 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

0: கனேடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சி தலைவர் பியர் போல்வியே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது மாநிலமாக ஒருபோதும் மாறாது என கூறியுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக மாற்றுவதற்கான யோசனையை முன்வைத்த நிலையில் அதனை பிரதமர் மார்க் கார்னி வரவேற்றுள்ளதுடன் ஐரோப்பாவுடனான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கனடிய நாடாளுமன்றத்தில் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக உள்ளது. நவரத்ன மாரசிங்க, சுஜீவன் சங்கர் மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சஹ்ரான் ஹஷீம் மற்றும் ஏனைய 7 தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து சதி செய்தல், அவர்களுக்கு துணை புரிதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் மீது சட்டமா அதிபர் 23,270 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. முக ஸ்டாலின் தலைமையிலான முன்னைய திமுக அரசுக்கும் முன்னாள் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பதாக முன்னாள் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு தற்போது கேரளா ஆளுநர் ஆர்லேக்கர் கேரளம் மற்றும் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் அறிவிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது.
1: East FM Tamil, Seidigal.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-24-26.
6: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.
10: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
11: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
10: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
12: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
13: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
10: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
14: 102.7.

நான்கு மணி 45 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. சின்ன பிளாக் காத் பேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த பேர்டை சொல்லுவாங்களாம். ஒரு காலத்தில் அழிந்து வர்ற ஒரு உயிரினமாக நியூசிலாந்துல இருந்தது. இதோட பேர் கரூரே அல்லது பிளாக் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுமார் 105,000 பேர் இந்த பேர்டுக்கு வாக்களித்து 2026 ஆண்டுக்கான பேர்ட் ஆஃப் தி இயர் என்ற பட்டத்தை இந்த பிளாக் ராபின் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 நியூசிலாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் அண்ட் பேர்ட் கன்சர்வேஷன் குரூப் வந்து இன்னும் அதிகமாக கரிசனை செலுத்தணும், அதே மாதிரி இந்த அழிந்து வர்ற பறவை எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஷையான பேர்டாக இது கருதப்படும், ரொம்ப டைனியஸ்ட் பேர்டும் கூட. 4:46 நிமிடம் ஒலிக்கின்றது பாட்டு பாட வாத்திரைப்பட பாடல்.

4:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திசை எங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமோ வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. உங்க விருப்ப போழிகளோடு நீங்களும் எங்களோட நினைந்து கொள்ளலாம். இந்த நாளை எங்களோட சேர்ந்து நீங்க கொண்டாடலாம். பண்ண வேண்டியதெல்லாம் 4:56 கால் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்த மணி தேரத்துல என்னோட ஜஸ்மிதா வர இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக உங்க விருப்ப பாடல்களை தரப்புறோம். சோ கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். 5 மணிக்கு உங்களை காஃபி டபுள் டபுளோட சந்திக்க போறேன்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் ஆனியல் காலேஜ் இவன் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 இருந்து 200 பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
5: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் EFM 102.7.
3: ஸ்காப்ரோவில் 20 மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: ஐந்து மணி என்ன நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் கவலை, பட் அந்த கவலை எல்லாத்தையும் தள்ளி வைக்க போறேன் இல்லையா ரெண்டு மணி தேரத்துக்கு.
0: ஆமா, ஏன்னா வந்து எனக்குதான் கடைசி டே ஆஃப் சம்மர்.
1: அதாவது கடைசி டே ஆஃப் சம்மர் சொல்லவே தொண்டை கட்டுது. அந்த
0: அதே சமரா இருந்தா தானே நாங்க சமர்னு சொல்ல முடியும். இது சமர் மாதிரியா இருந்தது. சமரே காணும், இந்த விருட்டு விருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஸ்வெட்டர் வெதர் இஸ் பேக்
1: பேக்.
0: ஆகவே
1: வெல்கம் டு கனடா. அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னா அழைக்கலாம் 416-824-1212. ஒரு புத்தம் புதிய பாடலோட கொஞ்சம் உற்சாகமா ஆரம்பிக்க போறோம். இதே போல நீங்களும் வந்து எங்களோட பாடல் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்காக பாடல் குடுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். 416-554-4040.

0: மாமனுக்கு பசியாத்து.
1: ஐயோ
0: கும் தலக்கலை.

0: கலகலப்பாங்கஸ் படத்துல இருந்த அனிருத் இசையில வச்சுதான் அந்த பாடல். சோ பாத்தீங்கன்னா நாங்க கலகலப்பா ஆரம்பிச்சிருக்கோம், இதே மாதிரி கலகலப்பா
1: நல்ல வைபா இருக்கு,
0: நல்ல வைபோட நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். அதே வைப தொட்டு நீங்களும் பாடல் கேட்டீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் வைபோ வைபா இருக்கும்.
1: அதாவது கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 2 hours அப்படியே நல்லா ஃபன் பண்ண போறேன்.
0: ஆமா, ஆகவே கால் பண்ணுங்க
1: 416-554-4040.
0: செல்வகுமார் வணக்கம்.
1: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சோமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் கேப்போம் எனக்கு?
2: இன்னைக்கு இதய முரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே.
0: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: எல்லோருக்கும்
0: உங்களுக்கும் பாடல் வருது, ரொம்ப நன்றி. எங்களை தொடர்ந்து நீங்களும் அறிப்பைப்படுத்தி பாடல் கேட்கலாம்.
1: 416-554-4040.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்த், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம், 102.7 East FM.
8: நேரம் 5:16. ஈஸ்ட் எஃப் எம் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
9: அழைப்பில் எங்களோட சக்தி, வணக்கம்.
10: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் சக்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன். இந்த தான் முதல் முதல உங்களோட கோஃபி டபுள் டபுள்ல இணைஞ்சிருக்கேன். நீண்ட காலமா ட்ரை பண்ணி கொண்டு இருந்த லைனுக்கு லைன் கிடைக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
9: வெல்கம் டு தி ஷோ சக்தி. இப்ப இந்த நாள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
10: இந்த நாள் எல்லாம் ஓகே, வேலை முடிச்சு இப்பதான் போயிட்டு வந்தது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்.
8: சூப்பர். ஐ மீன் அப்படியே ஒரு லாட்டரி டிக்கெட் ட்ரை பண்ணுங்க, இப்படி வின் பண்ணுச்சுனா, வின் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, நாங்க ஈஸ்ட் எஃப்எம்ல தான் இருப்போம். நாங்களும் இங்க இருக்கறோம். இந்த 1% கொடுத்தீங்கனா போதும், அவ்வளவுதான். இல்ல, இந்த 10%
10: இல்ல, 1% இல்ல, உங்களுக்கு 10% தரலாம், பிரச்சனை இல்ல.
8: இத ஐயோ, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, அதுக்கு அப்புறம் நீங்க வந்து 10% கொடுத்தீங்கனா, அதுக்கு அப்புறம் அடுத்த ஷோ வந்து நாங்க, அவ்வளவுதான்.
10: என்ன
8: பாட்டு கேப்போம்
10: எனக்கு? அழகி திரைப்படத்தில இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா இந்த பாடல்.
8: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
10: இந்த பாடலை என்னுடைய மனைவிக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த பாடலை நான் கேட்க விரும்புறேன். என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஸ்ரீலங்கால இருக்கின்றார்கள், நான் மட்டுமிக்க.
8: ஆடுடா, அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த பாடல் வருது, சரியா?
10: Thank you.
8: Shakti, yes. 10% கிடைச்சா ஜஸ்மிதா, நீங்களும் வெக்கேஷன் போயிருவோம், அவ்வளவுதான். நீங்களும் சக்தி மாதிரி நல்ல பாடல் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கண்டிப்பா டெடிகேட் பண்ணலாம்.
9: சோ கால் பண்ணுங்க 416-5-4-4-0-4-0. சக்தி அவரோட வைஃப் அண்ட் அவரோட குழந்தைங்களுக்காக வருது பாடல் அழகி திரைப்படத்துல இருந்து.

0: அழகி திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல் இசைஞான இளையராஜா இசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.
0: எங்களோட இந்த நேரத்தில் தேவகுமார் வணக்கம்.
2: வணக்கம் இருவரும். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். அருமையான பாடல் தெரிவுகளை நேரர்கள் கொண்டு வர்றார்கள். அதுக்கு சிறந்த மாதிரியான பாடல் தெரிவுகளும் இருக்கிறது. நானும் இன்றைக்கு ஒரு புது பாட இசைஞானி இளையராஜாவின் அவற்ற மியூசிக்ல தான் அரிசி அந்த படத்திலே இருந்து முத்துமணி மணி மணி அந்த பாடல் கேட்போம்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு சற்று முதல் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்ச செல்வகுமார் செல்வகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜ் மற்றது கண்ணன் எல்லாரோடையும் சேர்ந்து கேட்போம். எல்லாரோடையும்
0: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வருது. தொடர்ந்து நீங்களும் எங்களோட இணைந்து பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
1: 416-554-4040.

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
1: East FM தமிழ் செய்திகள்.
2: கோடை விடுமுறைக்கு பின்னர் கனேடிய நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய விரிவான சட்டமூலத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தவுள்ளது. இந்த சட்டம் தொழிலாளர் பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் என அரசு கூறும் நிலையில், வேலை நிறுத்த உரிமையை பாதிக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றமும் இந்த நாடாளுமன்ற அமர்வில் முக்கிய விவகாரமாக உள்ள நிலையில், புதிய எரிபொருள் வரிச்சலுகை சட்டமூலத்தையும் இலையுதிர்கால வரவு செலவு திட்டத்தையும் அரசு கொண்டுவரவுள்ளது.
3: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜன் தொடர்பாக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர் குமார் திசநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அவசியமான ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ச்சியான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுர் குமார் திசநாயக்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் சல்அவுத்திடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கும்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார்.
2: ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் விளாடிமிர் புட்டினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் 450 இடங்களில் 355 இடங்களை புட்டினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. கடந்த 2021 இடம்பெற்ற தேர்தலில் 324 இடங்களை ஐக்கிய ரஷ்யா கட்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நேரம் 5:33 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களோட தொடர்ந்து நீங்களும் பால் கேட்கலாம். அலையுங்கள்
0: 416-554-4040.

0: தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4378607002.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
8: நேரம் 5:42. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: அழைப்பில் எங்களோட கௌரி, வணக்கம்.
10: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கௌரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நல்ல கோமா இருக்கிறேன். வந்து கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை, உலகம் முழுவதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு, இந்த பாட்டு கேட்க விரும்புறேன்.
9: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
10: இல்லை, யார் யாரெல்லாம் விருப்பமோ எல்லாருக்கும் கேட்போம்.
9: எல்லாருக்கும், உங்களுக்கும் பாடல் வருது, எங்களுக்கு நீங்களும் தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். அழையுங்கள்.
8: 416-554-4000.

0: மாயாவி திரைப்படத்தில் இருந்து அழைத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் எங்களோட அழைப்பில்.
1: எஸ் சார், வணக்கம். எஸ் சார்,
2: வணக்கம்.
0: என்னோட ஜஸ்மிதாவும் இருக்காங்க, எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிஞ்சு கொண்டு எனக்கு ஒரு பாட்டு வந்து கேக்குறேன். இது ஒரு நண்பனுக்காக கேக்குறேன், பேர் சொல்ல மாட்டேன். டொரண்டோல லிசிங் படிக்கொண்டிருக்க, ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுகிறாரு.

0: பால் வென்றான் போராட்டமா.
1: கண்டிப்பா அந்த நண்பருக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி யசு, எங்களோட இணைந்திருந்தாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களோட உற்சாகமான பாடல்களை கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
2: தாழ்மையுடன், மிக பணிவோடு,
1: பணிவோடு தாழ்மையுடன் எம்பி மானி தேனை பொன்மான எல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்காக பாடல் வருது, ஆனா கொஞ்சம் உற்சாகமான பாடல்களோட போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: அதாவது மக்களே, ஏற்கனவே சமர் முடியுதுன்னு டிப்ரெஷன்ல இருக்கிற,
1: ஆமா,
2: அதனால நீங்க கொஞ்சம் நல்ல உற்சாகமான பாடல் கேட்டா ஹாப்பி ஆயிடுவா.
1: ஹாப்பி ஆயிடுவா. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி, சாரி ஜஸ்மிதா ஹாப்பி அண்ணாச்சி. எங்கள் 416554
2: 4 0 4 0.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் Tech Suren Sendinathan Nirvahathil Valvoline Express Care 2845 Markham Road Scarborough.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472939 6472939.
4: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 4374777960 4374777960.

0: நேரம் 5:59. ஸோ நாங்களும் கிட்டத்தட்ட 6 மணியே சொல்லலாம் எங்கட காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தியாளத்துக்குள் நுழைய போறோம்.
1: ஸோ ஆகவே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க
0: 416-554-4040.
1: எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இந்த கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
0: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் சார்ந்த விஷயங்கள் கலைக்கலாம் 416-2-4-1-2-1-2.
0: ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
1: இந்த நேரத்தில் எங்களோட அழைப்பில் பபி, வணக்கம்.
2: வணக்கம் ரோசிதா. வணக்கம் ஜஸ்மிதா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் பபி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் கேப்பா?
2: படம் வந்து பராசக்தி.
1: நன்றி, எங்களோட பபி இணைந்திருந்தாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளலாம், அலையுங்கள்
0: 416-554-4040.

0: நிறமா நேரம் 6:04 இஸ்டெஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களோட நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி பாடலுக்கு கிளாம் 4:05 அழைப்பில் திலகவதி அமுதராஜா வணக்கம்.
2: வணக்கம் ரஜிதா, நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன். மாலை வணக்கம் இருவருக்கும். ரஜிதா நிபாஷினி இருவருக்கும் வணக்கம். பேர் சரியா சொல்றதோ தெரியல.
0: நிபாஷினி அக்கா, என் பேர் ஜஸ்மிதா. பட் இருந்தாலும்
2: என்ன
1: பாடல் வருது உங்களுக்காகவும் பாடல் வருது எங்களோட தொடர்ந்து நீங்கள் அழைப்பை படுத்தி பாடல் கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான்
0: இருக்கு. 416-554-4040 தந்தன்னா.

0: வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
0: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
3: 416-461-6401.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
5: நேரம் 6:13. East FM-ல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
6: அழைப்பில் ஷான், வணக்கம்.
7: வணக்கம்,
6: எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஷான். இன்றைக்கு என்ன பாடல் கேட்போம்?
6: நான் 6-5-4-4-0.

0: 6:18 இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபோ டபோ. அழைப்பில் சோதிலிங்கம், வணக்கம்.
1: வணக்கம்
0: சோதிலிங்கம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்?
1: புதிய ராகம் படத்துல மனோ படித்த பாட்டு ஓ ஜனனி என்ன பாடல் போடும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் விருது. ரொம்ப நன்றி எங்களுடைய கொண்டமைக்கு.
2: நீங்களும் இதே போன்ற ஒரு நல்ல பாடலை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 4164544 0040.

0: 6:24 இது ஸ்டெஃபமின்
1: காஃபி டவோ டவோ அழைப்பிள்ளங்களுடன் ரவி. வணக்கம் ரவி.
2: ஓ வணக்கம், இருவருக்கும்
0: எப்படி இருக்கீங்க?
2: ஓ நல்ல சோமா இருக்கிறோம்.
1: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் ரவி?
2: இன்னைக்கு நீலகிரி மலை ஓரத்தில் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாரும் கேட்போம்.
0: எல்லாரும் உங்களுக்காகவும் பாடல் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஸோ கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம்.
1: 416-554-4040.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: East FM. தமிழ் செய்திகள்.

0: கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சி தலைவர் பியர் பொலிவியே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது மாநிலமாக ஒருபோதும் மாறாது என கூறியுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக மாற்றுவதற்கான யோசனையை முன்வைத்த நிலையில் அதனை பிரதமர் மாக்கானி வரவேற்றுள்ளதுடன் ஐரோப்பாவுடனான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கனேடிய நாடாளுமன்றத்தில் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாகவுள்ளது. நவரத்ன மாரசிங்க, சுஜீவன் ஷாங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. சஹ்ரான் ஷஷீம் மற்றும் ஏனைய 7 தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து சதி செய்தல், அவர்களுடன் துணை புரிதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌஃபர் மௌலி உள்ளிட்ட 24 பேர் மீது சட்டமா அதிபர் 23,270 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மு க ஸ்டாலின் தலைமையிலான முன்னைய திமுக அரசுக்கும் முன்னாள் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு தற்போது கேரளா ஆளுநர் ஆர்லிக்கர் கேரளம் மற்றும் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் அறிவிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனன்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களானா N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்ன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
3: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நேரம் 6:34 ஈஸ்ட் FM நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
0: அலைப்பல் செல்வா வணக்கம்.
5: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க செல்வா?
5: சுகமா இருக்கிறோம், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம்
0: செல்வா? என்ன என்ன பாட்டு கேட்க போறீங்க
6: இன்னைக்கு? உதயா உதயா
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
6: இது அன்னைக்கு மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு கிராண்ட் டாட்டர் டியூஷன் கிளாஸ் கூட்டி கொண்டு வந்தேன், பாவம் மட்டும் தான் கார்ல இருக்க, அப்ப வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து அந்த பாட்டை கேட்போம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு ஆம் பாடல் வருது. ரொம்ப நன்றி. தி ஈஸ்ட் எஃப்எம் இன்
1: காஃபி டவோ டவோ.

0: ஆறு மணி 40 நிமிடம். இது இஸ் எஃப்எம்-இன்
1: காஃபி டபுள் டபுள்.
0: அழைப்பில் எங்களோடு தர்ஷினி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் தர்ஷினி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்?
2: இன்றைக்கு எனக்கு நித்ய ஸ்ரீ மகாதவன் பாட்டுனா நல்ல விருப்பம். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் அதுல கண்ணோட காண்பதெல்லாம் அந்த பாட்டு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கி கேட்கிறேன்.
0: கண்டிப்பா உங்களுக்கு
2: இச்சட்டம் நேயர்களுக்காண்டியா
0: அனைவருக்காகவும் உங்களுக்கு ஆம் பால் வருது. ரொம்ப நன்றி. இது இஸ் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.

0: நேரம் 6:46. நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள். பட் நாங்களும்
1: பபாய் டட்டா பபாய் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அது இன்னைக்கு தான் இந்த ஃபைனல் டே ஆஃப் சம்மர். எனக்கு நான் இந்த சம்மர் சம்மர் மாதிரியே தெரியல. வந்தது வந்து பரவாயில்ல, இந்த மின்னல் வந்துட்டு போற மாதிரியும் வந்தது.
0: கண்ணை முடிக்க கூட போயிடும்
1: அவ்வளவுதான். எங்களுக்கு எது சம்மர் வந்து கொஞ்ச நேரம் தான், ஆனா ஃபால் விண்டர்
0: எல்லாம் பஞ்சம் இல்லை.
1: லாக் அது வந்து நாங்க வேணான்னு சொன்னாலும் இல்லை நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான். ஆனாலும் அந்த நோட்டோட வந்து இப்ப நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய புது காலர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்கள ஒன்ஸ் அகேன் நாங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்பதோடு உங்களை நாங்க இனி வர நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்க்கிறோம்.
0: கண்டிப்பா சந்திப்போம்.
1: கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். இன்னைக்கு லைன் கிடைக்கலாட்டி,
0: டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்குமே 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்க காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம்
1: அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நாம்
0: ஜஸ்மிதா சிவருபன்,
1: ருஷிதா ஸ்பால்னிங், தொடர்ந்து நிகழ்ச்சியிலோடு கலையகத்து
0: சஞ்சீவன்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகு நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கும் மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
0: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1 conditions apply
7: நகைகளை அடகு வைக்கணுமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா தாம் ஒரு இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைந்த வட்டி உடனடி பணம் பாதுகாப்பான நகை அடவு சேவை கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்த சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் ஐயும் தருகின்றார்கள் மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 மாக்கம் 905-667-7200
8: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி Delf தேர்வு Speaking மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும் 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள் 6 4 7 6 0 8
9: 8447.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
11: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
12: அது சரி.
11: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
12: என்னது,
11: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
13: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
14: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.

நன்றி ரஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நேரம் இப்பொழுது 7 மணி 1 நிமிடம். டொரண்டோ 14 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 14 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமையின் இரவு காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. EastFM.ca இது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் காணொலிகளாக EastFM 102.7, தொடர்புகளுக்கு 4 6 8 2 4 1 2 1 2, மின்னஞ்சல் EastFM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்களும் இணைந்திருக்கலாம். திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை உங்களுக்காக வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி 2 மணித்தியாலத்தின் இரவு உலாவாக நிறைய விடயங்களோடு உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றது. இன்றைய நாளும் இரவு பொழுது 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்க போன்றோம். அதுக்கு முன்னதாக வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. தொடர்ந்தும் லீட்டர் ஒன்றுக்கான விலை 183.9 சதங்களாக விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. இன்று இரவு 12 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. குளிரோடு கூடிய ஒரு நாள். அதே நேரம் காலை பொழுது 15 இருக்கும். நாளை மதியம் 18 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என்று சொல்லியும் இப்போதைக்கு கோடை காலத்தினுடைய நிறைவினால் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்றைய நாளினுடைய இரவு பொழுதில் உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றும் பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், 7:30 செய்திகள், செய்திகளைத் தொடர்ந்து முதன்மை 3 முதல் மணித்தி ஆழத்திலும், 2ஆம் மணித்தி ஆழத்தில் உங்களுக்காக முடிஞ்சா தொடுங்க 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியாக சந்திக்க காத்திருக்கின்றது. 8:30 செய்திகளைத் தொடர்ந்து ஒருவர் விளையாட்டுச் செய்திகளோடு இன்றைய நாளின் 2 மணித்தி ஆழ இரவு உலாவாக நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்திருக்கலாம்.

வெயிலோடு ஆரம்பித்திருக்கின்றோம். மேலும் இனி 7 நிமிடம் 14 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. திங்கட்கிழமை இன்றைய நாளில் 16 இருந்தது, ஆனால் இப்பொழுது 14 இருக்கின்றது. நாளைய நாள் 17 டிகிரி செல்சியஸ் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு தெரிவு கூறப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளி மில்கூட்டத்தோடு நாளைய நாளை சந்திக்கப் போகின்றோம். ஆனால் இந்த செப்டம்பர் 21 கோடி காலத்தினுடைய நிறைவு நாளாக உத்தியோகபூர்வமாக எங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் உள்ளூரிலும் சரி உலகத்திலும் சரி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் முதன்மை 3 பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக தங்கத்தமிழ் வார்த்தையாக இன்றைய நாளில் என்ன விடயத்தை ஞாபகப்படுத்தப் போகின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஏராளமான சொற்கள் தமிழில் இருக்கின்றன. இந்த சொற்களில் நாங்கள் அதிகமாக பழக்கத்தில் இருக்கின்ற சில சொற்களை மட்டுமே நாங்கள் புழக்கத்தில் வைத்துக் கொள்கின்றோம். அப்படியாக இல்லாமல் எப்படியும் சொற்கள் இருக்கின்றது என்பவற்றை உங்களுக்காக ஞாபகப்படுத்துவதா இந்த தங்கத்தமிழ் வார்த்தையாக இருக்கின்றது. கிளி அப்படி இல்லாவிட்டால் அழகிய பெண்களை சொல்லுகின்ற இந்த சொற்பதம் தமிழிலும் இலக்கியத்திலும் வந்து அஞ்சுகம் அப்படி என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. பாடல்களிலும் கவிஞர்கள் வந்து இந்த சந்தை கவிஞர்கள் அல்லது வாலி போன்றவர்கள் வந்து அதிகமாக அஞ்சுகத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கிளியை, அது பஞ்சவர்ண கிளியை, அப்படி இல்லாவிட்டால் ஆண்களுடைய பெண்களினுடைய குறிப்பாக மேலாடு என்று சொல்லலாம், அவர்களுடைய இந்த சாரி அல்லது சேலைக்கான ரவிக்கை போன்றவற்றை வந்து, சாரி பிளவுஸ் போன்றவற்றை வந்து இலக்கியங்களிலும் அல்லது சொற்பதங்களிலும் வந்து அதிகமாக அஞ்சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு இயல்புடையவள் அல்லது கிளி போன்ற அழகிய பெண்ணையும் வந்து அஞ்சுகம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதைத்தான் எனவே பஞ்சவர்ண கிளி அல்லது பெண்களை போன்று அல்லது மெல்லிய அல்லது இயல்புடைய பெண்களை வந்து அதிகமாக அஞ்சுகம் அப்படி என்று சொல்லி அழைப்பதாக சொல்லப்படுகிறது. அஞ்சுகம் இன்றைய நாளில் உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற அந்த தங்கத்தமிழ் வார்த்தையாக இருக்கின்றது. 7:09 நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.

0: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795 2892758795. You are in good hands with Allstate.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் ஆனியல் காலேஜ் இவன் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: East FM 102.7 கேட்டாலே summer summer summer. East FM 102.7.

ஏழு மணி 23 நிமிடம் நம்ம ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாளில் என்ன விடயம் பற்றி பேசிக் கொள்ளப் போகின்றோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், உளவியலாளர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு விடயம் ஒன்று. இந்த உளவியலாளர்கள் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து சொல்லுவார்கள். அப்படியான நிறைய விடயங்களை நாங்களும் உங்களுக்காக வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அல்லது வாழ்க்கையில் உதவி செய்வதற்காக பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆங்ஸைட்டி என்பது இப்போது அதிகமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. புறச்சூழலாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார சுமையாக இருக்கலாம், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள், ஒரு வேலை வாய்ப்பு, இப்படி நிறைய விஷயங்களுக்காக சில வழிகளில் ஒரு பதற்றமான அல்லது உளவியல் ரீதியிலான தாக்கத்தை வந்து எல்லோருமே எதிர்கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த டென்ஷன் அல்லது ஆங்ஸைட்டியை வந்து குறைப்பதற்கான பல்வேறுபட்ட வழிவகைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு வழிவகை அப்படி என்று சொல்லுகின்றார்கள். என்ன என்று சொல்லி சொன்னால், பொதுவாக நடப்பதை சொல்வார்கள். அப்படி இல்லாவிட்டால் எக்ஸசைஸ் ஆக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், அல்லது ஒரு பிடித்த விடயத்தை செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இடங்களை சுத்தப்படுத்துவது இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டாலும், அல்லது பாடல் கேட்பது இப்படி என்று பல விடயங்களை சொல்லிக்கொண்டாலும், இந்த விடயம் வந்து ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்ன அந்த விடயம் என்று சொல்லி சொன்னால், கலரிங் செய்வது. நீங்கள் உங்களுக்கு வரைவதே விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட, ஒரு இந்த வரைவதற்கு முன்னதாக சில இடங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கலர் பண்ணுவதற்கான அல்லது கலரிங் பேஜஸ் அல்லது கலரிங் புத்தகங்களாக குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுப்போம். ஆனால் பெரியவர்களும் வந்து இதை செய்கின்ற பொழுது, இது ஒரு மாற்றீடாக, இந்த மெடிடேஷனுக்கு மாற்றீடாக இது பயன்படுத்தப்படுவதாக உளவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணம் என்ன என்று சொல்லி சொன்னாலும், சிறுவயதில் உங்களுடைய விடயங்கள் அல்லது சிறுவயதில் ஆழ்மனதில் இருக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது அந்த காலங்களில் பட்டுக்கொண்ட ஞாபகங்களை இது மீட்டி வருவதன் ஊடாக அந்த பொழுதில் அல்லது அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் ஒரு ஆங்ஸைட்டியாக டென்ஷனாக இருக்கின்ற அந்த நிமிடத்தை இது மாற்றி தருகின்றது உங்களுக்கு என்று சொல்லுகின்றார்கள். எனவே அவ்வாறான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள உங்களுக்கான நல்லதா நாலு விஷயமாக அதையும் நாங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம்.

0: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோடை விடுமுறைக்கு பின்னர் கனேடிய நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடியது. பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய விரிவான சட்டமூலத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சட்டம் தொழிலாளர் பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் என அரசு கூறும் நிலையில் வேலைநிறுத்த உரிமையை பாதிக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றமும் இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் முக்கிய விவகாரமாக உள்ள நிலையில் புதிய எரிபொருள் வரிச்சலுகை சட்டமூலத்தையும் இலையுதிர்கால வரவு செலவு திட்டத்தையும் அரசு கொண்டுவரவுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா நோஜன் தொடர்பாக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக தலைமையில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அவசியமான ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ச்சியான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சவுத்திடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் விளாடிமிர் புட்டின் ஐக்கிய ரஷ்ய கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் 450 இடங்களில் 355 இடங்களை புட்டினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. கடந்த 2021 இடம்பெற்ற தேர்தலில் 324 இடங்களை மட்டும் ஐக்கிய ரஷ்யா கட்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: Get ready, folks.
4: இதே கலிகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீவன்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
2: 4370860702 4780602 4780602.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudayil, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
5: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6475748 6473025748. Camsonics.com.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM 102.7.

7:46 திங்கள் இரவின் காற்றலையோர் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஒரு நிகழ்ச்சி முதன்மை மூன்றுக்குள்ளே இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் உள்ளிரலும் உலகத்திலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான மூன்று விடயங்களை பேசி இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ஒன்டாரியோவிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் முக்கியமான சட்டம் மூலமான சில விடயங்கள் இன்றைய நாளில் முழுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று Bill 60, அதே நேரம் Bill 97, இதை ஜூலை மாதம் அளவில் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதில் இருக்கின்ற சில மாற்றங்கள் இன்றைய நாள் முதல் அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கும், அதே நேரம் இந்த வாடகை குடியிருப்பாளர்களுடைய வாடகை வீட்டுக்கான உரிமையாளர்களுக்கும் இடையிலான சட்ட மூலமாக இது இருக்கின்றது. இந்த RTA என்று சொல்லக்கூடிய ரெசிடென்ஷியல் டெனன்சி ஆக்டின் கீழ் கொண்டுவரப்பட இருக்கின்ற இந்த புதிய சட்டமூலங்களின் அடிப்படையில் சில முக்கியமான மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொள்கின்றன. இப்போது உங்களுடைய வீட்டில் வாடகை குடியிருப்பாளராக ஒரு ஆள் இருக்கிறார், அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் வாடகை குடியிருப்பாளராக இருக்கின்றீர்கள், இது ஒரு காரணத்தால் உங்களினால் அந்த வாடகைக்கான பணத்தினை செலுத்த முடியவில்லை அப்படி என்று சொல்லி சொன்னால், 7 நாட்களில் உங்களுக்கான தவணை வழங்கப்பட இருக்கிறது. முன்னதாக 14 நாட்களாக இருந்தது, இப்போது 7 நாட்களாக இது மாற்றம் பெறுகின்றது. 7 நாட்களாக மாற்றம் பெறுகின்ற பொழுது அந்த என்ஃபோ என்று சொல்லக்கூடிய எவிக்ஷன் நோட்டீஸினை உங்களுடைய லேண்ட்லோர்டு உங்களுக்கு வழங்குகின்ற பொழுது, அல்லது நீங்கள் ஒரு லேண்ட்லோர்டாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாடகை குடியிருப்பாளருக்கு வழங்குகின்ற பொழுது 7 நாட்களுக்குள் அவர்கள் அதை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாவிட்டால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான எவிக்ஷனுக்கு அல்லது அவர்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான விடயத்துக்கான விண்ணப்பத்தினை அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதைவிட இன்னொரு முக்கியமான விடயம் இன்றைய நாளில் அமலுக்கு வருகின்றதனோடு சேர்த்து என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், பொதுவாக இப்போது ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் தான் அந்த வீட்டுக்கு சென்று தங்குவது, அப்படி இல்லாவிட்டால் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், அப்படி இல்லாவிட்டால் தன்னுடைய ரத்தத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற இந்த ரீசன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது பர்சனல் யூஸுக்காக அந்த வீட்டினை எடுக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் 120 நாள் அந்த 120 நாளுக்குரிய நோட்டீஸினை அந்த வீட்டினுடைய வாடகை இருப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் அவர்களுக்கான நிதி இணையம் செலுத்த வேண்டிய தேவை இருந்தது, ஒரு கம்பன்சேஷனாக அவர்கள் கொடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இனி வரும் காலங்களில் அவ்வாறு வழங்க வேண்டிய தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கின்ற வாடகையாளர்களை ஒழுப்புகின்றார்கள் தாங்கள் அந்த வீட்டினை பாவிப்பதற்காக, அப்படி இல்லாவிட்டால் தன்னுடைய தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையாக இருக்கலாம், அப்படி அந்த ஃபேமிலி பர்சனல் யூஸுக்காக அதை பாவிப்பிக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், 120 நாட்களுக்கான அந்த குறித்த காலத்துக்கான ஒரு அறிக்கையினை வழங்குகின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த கம்பன்சேஷனை வழங்க வேண்டிய தேவையில்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் அவ்வாறு அவர்கள் வழங்கினால் 60 நாட்களுக்குள் அந்த வீட்டுக்குள் அவர்கள் குடிவர வேண்டும். அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கலாம் அல்லது அதனுடைய பர்சனல் யூஸுக்காக அவர் யாருக்காக எடுக்கின்றாரோ, அந்த அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரும், அவர்கள் 60 நாளுக்குள் அந்த வீட்டில்

குடியேறிய ஆக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இது அதாவது பேட் ஃபேத் என்று சொல்லக்கூடிய அதாவது போலியாக அவ்வாறான விடயத்தை கையாண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் மீதான சட்டமூலத்தை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க போகின்றது. இப்படி சில மாற்றங்கள் இன்றைய நாளில் அமலுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இப்போது இருக்கின்ற ஒன்டாரியோவினுடைய ஒன்டாரியோ லான்லேட்டன் ஒன்பது என்று சொல்லக்கூடிய எல்டிபியில் இருக்கின்ற கிடக்கையில் இருக்கின்ற பல விடயங்களை துரிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு என்று சொல்லப்பட்டாலும் இந்த 7 நாட்களுக்குள் பணம் செலுத்தாவிட்டால் அவர்களை வீட்டிலிருந்து எழுப்புவதற்கான விண்ணப்பத்தை செய்கின்ற பொழுது மேலும் இது இன்னும் ஒரு சிரமத்தை கொண்டுவர போகின்றது அப்படி என்று சொல்லி பலர் இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுநேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைய நாளில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அல்பர்டாவினுடைய பிரிமியர் டேனியல் ஸ்மித் தொடர்பாக அல்பர்டா எதிர்வரும் அக்டோபர் மாதம் 19 தேதி ஒரு ரெஃபரெண்டம் ஒன்றை செய்ய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து பிரிந்து செல்வதா அல்லது கனடாவில் ஒரு மாகாணமாக இருப்பதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதற்கான வாக்களிப்பு என்பது இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கான விளம்பரங்கள் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் ப்ரோ கனடா என்று கனடாவுக்குள்ளேயே மாகாணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது ஏனைய கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற விளம்பரங்களை வந்து மௌனிக்கின்றார் டேனியல் ஸ்மித் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் இப்போது பொய்யான மற்றும் புனியப்பட்ட செய்திகளை இந்த ஊடகங்கள் வெளியிடுகின்றன தன்னை பற்றி என்று சொல்லி என்று டொனால்டு ட்ரம்ப் இந்த ஊடகங்கள் மீது புகார் அளித்திருந்தார். ஆனால் இப்போது இந்த ஊடகங்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் ஏனைய ஊடகங்களும் அவர்களோடு கூட்டிச் சேர்ந்திருக்கின்றார்கள். ஏபிசி, சிபிஎஸ் மற்றும் ஃபாக்ஸ் நியூஸ், என்பிசி ஆகிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் இப்போது இவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டு அதிபரனுடைய இந்த செயற்பாட்டுக்கு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றன. ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை தாக்கவில்லை என்றும் போலி செய்திகளை தாக்குவதாகவும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் பதிவிட்டிருந்தாலும் அதிபர் இவ்வாறு செய்தமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி கூட்டாக இந்த ஊடக நிறுவனங்கள் இப்போது செய்தியினை வெளியிட்டிருக்கின்றன. முதன்மை மூன்றை கேட்டிருந்தோம். 7:52.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
2: 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்திய சாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-2426
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
5: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nei Udanukkudan Email Oodaga Update Seiyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406-416-908-5656 416-908-5656

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Get ready, folks.
2: இதே கலிகள பாண்டே நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீவன்.